0: நேரம் 8 மணி 1 நிமிடம் FM 102.3 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடகம் உமது நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள்.
1: Facebook, Instagram, TikTok இல் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: இன்று நள்ளிரவு 12 மணி முதல் வாகன எரிபொருளின் விலை 3% உயர்வடைய இருக்கின்றது.
0: வெளியே 29 டிகிரி செல்சியஸ், 36 டிகிரி செல்சியஸ் உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: தொடர்ந்து நீங்கள் 2வது மணி நேரத்தில் யார் அந்த பிரபலம் போட்டு நிகழ்ச்சியோடாக நாங்கள் நேர்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். இன்றும் 3 குற்றுகள், அதை வைத்துக் கொண்டு யார் அந்த பிரபலம் என நீங்களும் கண்டுபிடித்து இணைந்து கொள்ளப் போறீர்கள்.
0: சார், இன்றைய பிரபலத்துக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த 3 குற்றுகளை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யாருன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடித்து எங்களோட பதிலை சொல்லலாம். இன்றைய பிரபலத்துக்காக நாங்கள் தருகின்ற 3 குற்றுகள் இதுதான்.
1: தமிழ், மலையாளம் மற்றும் கன்னட திரைப்படங்களில் புகழ்பெற்ற ஒரு இந்திய நடன இயக்குனர் மற்றும் நடிகரும் ஆவார். 2வது கூற்று, தொலைக்காட்சி வாயிலாக திரையுலகில் அறிமுகமான இவர் தொலைக்காட்சியில் இடம்பெறும் நடன நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் பங்களித்து வருகிறார். 3வது கூற்று, திரைத்துறையில் நடன ஆசிரியர் ஒருவரின் மாணவனாக அறிமுகமான இவர் தமிழ் சினிமாவில் அனைத்து முன்னணி நடிகர்களின் படங்களில் நடன ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார்.
0: இதாண்டே நாளில் நாங்கள் தந்திருக்கிற இந்த 3 கூற்று, இந்த 3 கூற்றுக்குரிய பிரபலம் யாருன்னு சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைத்து பதில் சொல்வதற்கான தொலைபேசி இலக்கம் 4165440 4540 5544400. மீண்டும் அந்த கூற்றுகளை தருகின்றோம்.
1: 1வது கூற்று, தமிழ், மலையாளம் மற்றும் கன்னட திரைப்படங்களில் புகழ்பெற்ற ஒரு இந்திய நடன இயக்குனர் மற்றும் நடிகரும் ஆவார். தொலைக்காட்சி வாயிலாக திரையுலகில் அறிமுகமான இவர் தொலைக்காட்சியில் இடம்பெறும் நடன நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் பங்களித்து வருகின்றார். திரைத்துறையில் நடன ஆசிரியர் ஒருவரின் மாணவனாக அறிமுகமான இவர் தமிழ் சினிமாவில் அனைத்து முன்னணி நடிகர்களின் படங்களில் நடன ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார்.
0: இந்த பிரபலம் யார் என்று சொல்லி தெரிந்தால் நீங்கள் அழைக்க முடியும். 4165440 4540 5544400.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபன் தமிழ். நம்ம ஒரு ஈவினிங் ஒழித்துக் கொண்டிருக்கிறது.
1: அந்த மூன்று கூற்றுகளும் என்னவென்று பார்க்கலாம். முதலாவது கூற்று, தமிழ் மலையாளம் மற்றும் கன்னட திரைப்படங்களில் புகழ்பெற்ற ஒரு இந்திய நடன இயக்குநர் மற்றும் நடிகரும் ஆவார். இரண்டாவது கூற்று, தொலைக்காட்சி வாயிலாக திரையுலகில் அறிமுகமான இவர் தொலைக்காட்சியில் இடம்பெறும் நடன நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் பங்களித்து வருகிறார். மூன்றாவது கூற்று, திரைத்துறையில் நடன ஆசிரியர் ஒருவரின் மாணவனாக அறிமுகமான இவர் தமிழ் சினிமாவில் அனைத்து முன்னணி நடிகர்களின் படங்களில் நடன ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கின்றார். இந்த மூன்று கூற்றுகளையும் வைத்துக் கொண்டு யார் அந்த பிரபலம் என்று உங்களுக்கு தெரிந்தால் அழைக்கலாம். 416-544-4040
0: இணைந்திருக்க நேர்களை கேட்டு பார்க்கலாம் என்ன பதில் என்று சொல்லி எங்களோட இணைப்பில். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் கௌசிகன் பேசுறேன்.
1: கௌசிகன், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறோம் கௌசிகன். கௌசிகன், இந்த மூன்று கூற்றுகளை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? சாண்டி மாஸ்டர் அப்படி என்று சொல்லுகிறீர்கள். சரி கௌசிகன், உங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறோம். நன்றி எங்களோட இருந்து கொண்டதுக்கு.
1: நீங்களும் அழைக்கலாம். 416-544-4040
0: அடுத்த நேரை சந்திக்க போறோம். இணைப்பில் எங்களோடு யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். ஜீவரஞ்சன் நிவாசினி. நலமா இருக்கலாம் தியாகராஜா?
0: நல்லா இருக்கோம் தியாகராஜா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓம், நலமா இருக்கிறேன்.
0: இடையில காணாம போட்டீங்க.
3: தெரியாதா, சில நிகழ்ச்சிகள்
0: அதால
3: கலந்து
1: பிரேக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்க என்ன பதில்.
3: எனக்கு அந்த அவர் மாஸ்டர் பேர் விடுதல், அந்த கிறிஸ்டியன் அவற்ற பேர் என்ன, இந்த படத்துல நடந்த இந்த பேப்படங்கள் எல்லாம் நடிப்பாரு,
0: லோரன்ஸ் மாஸ்டர்.
3: லோரன்ஸ்
0: மாஸ்டர் பாத்தீங்க?
3: அழைக்கலாம்.
0: 416-544-4040.

0: 8:14 எஃப்எம் 102.3 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடகம் நம்ம ஒரு இவினிங் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள்.
1: நாங்களும் யார் அந்த ப்ராப்ளம் போட்டு நிகழ்ச்சியில் நேர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 3 குற்றுக்கள் அதை வைத்துக்கொண்டு யார் அந்த ப்ராப்ளம் என்று தெரிந்தால் நீங்களும் அழைக்கலாம். 4165444000.
0: 2 நடன ஆசிரியர் பேர்கள் வந்திருக்கிறது. சரி, அடுத்த நேரம் கேட்டு பார்க்கலாம் என்ன பதில் என்று சொல்லி எங்களோட நினைப்பல். வணக்கம்.
2: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா? இருவரும்
0: நல்ல சுகமா இருக்கிறோம். தேவகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம். நடன ஆசிரியர்கள் கொண்டு எங்களை நடனம் ஆட வச்சிருக்கீங்க.
0: நீங்களும் பயிற்சி பெற்றிருக்கீங்கன்னு நாங்க பாக்குறோம்.
1: நடனம் ஆடிக்கொண்டே பதில சொல்லுங்க.
2: நினைக்கிறேன் ராவர் லோரன்ஸா தான் இருக்கும். என்னோட தரவுகள் அப்படித்தான் இருக்குது. ஆனா கலாமாசம் ஒரு இரு படங்கள்ல
0: நடிச்சிருக்கிறான்.
2: நான் ராவர் லோரன்ஸோட போறேன்.
0: அவருக்கான பதில் சொல்லிக்கீங்க. நன்றி தேவகுமார், எங்களோட இருந்து கொண்டிருக்கு.
1: நன்றி.
0: 8:15 நாங்கள் மீண்டும் ஒரு முறை கூட்டை தருகின்றோம்.
1: முதலாவது குற்று, தமிழ் மலையாளம் மற்றும் கன்னட திரைப்படங்களில் புகழ்பெற்ற ஒரு இந்திய நடன இயக்குனர் மற்றும் நடிகரும் ஆவார். இரண்டாவது குற்று, தொலைக்காட்சி வாயிலாக திரையுலகில் அறிமுகமான இவர் தொலைக்காட்சியில் இடம்பெறும் நடன நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் பங்களித்து வருகின்றார். மூன்றாவது குற்று, திரைத்துறையில் நடன ஆசிரியர் ஒருவரின் மாணவனாக அறிமுகமான இவர் தமிழ் சினிமாவில் அனைத்து முன்னணி நடிகர்களின் படங்களில் நடன ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார்.
0: 4165444000 அழைக்க வழி தொலைபேசி இலக்கம்.

0: 8:20 எஃப்எம் 102 தசமலூடாக இணைந்திருக்கைகள் இணைந்திருக்கும் அடுத்த நேரம் கேட்டு பார்க்கலாம். என்ன பதில் என்று சொல்லி எங்களோட இணைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் அன்பு.
0: அன்பு, எப்படி இருக்கீங்க?
1: ஓ, சௌகரியம். உங்கள் சுகங்கள் எல்லாம் நலமா இருப்பீர்கள் என்று நினைக்கின்ற
0: நாங்களும் அன்பா இருக்கிறோம். அன்பு,
1: நல்லது. எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் வேணும். ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன், அதாவது நடிகரா நடிகையா?
2: எங்கட கூற்றின் படி நடிகர் என்றுதான் சொல்லியிருக்கிறோம்.
1: ஓகே, இந்த நடிகர் அன்னைக்குல இந்த சாண்டி மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர், பிரபுதேவா மாஸ்டர், கலா மாஸ்டர் அங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கலாம்.
2: நீங்க உங்களோட ஓட்டு யாருக்கு?
1: இது வந்து இவர் இருக்கா தண்ட வாயிலே சொன்னவர், என்னுடைய குரு வந்து பிரபுதேவான்னுதான் சொன்னவர். யாரண்டா இந்த லாரன்ஸ் மாஸ்டர் தான்.
0: லாரன்ஸ் மாஸ்டர் சொல்லிக்கீர்கள்.
1: ஆமா,
0: சரி, பார்க்கலாம். நன்றி அன்பு, எங்களோட இருந்து
1: நன்றி நன்றி.
3: 8:20 மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 2892425450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 2892425450.
5: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் Field Road, Scarborough, 416-321-6104.
6: கார் வாங்க வேண்டும், ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்ட்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வீதம் வட்டியிலிருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
5: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். July 18-19 தேதிகளில் வல்முரி முருகன் தேர், மொன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா July 23-24-25-26 மற்றும் July 31, August 1-2-3, 4 நாட்கள். நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514.
6: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெபன், 102.7.
0: 8:24 எஃப்எம் 102 தசமலூடாகவும் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சியோடாக அமர்ந்திருக்கிறீர்கள். யார் அந்த பிரபலம் என்ற நாளில் நாங்கள் 3 கூட்டுக்களை தந்திருந்தோம். 3 கூட்டுக்களில் வித்தியாசமான 3 பதில்கள் வந்திருக்கிறது. அந்த சரியான பதிலை கூட பார்க்கக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. முதலில் நாங்கள் 3 கூட்டுக்களையும் மீண்டும் நினைப்படுத்துகின்றோம்.
2: தமிழ், மலையாளம் மற்றும் கன்னட திரைப்படங்களில் புகழ்பெற்ற ஒரு இந்திய நடன இயக்குநர் மற்றும் நடிகர் ஆவார். தொலைக்காட்சி வாயிலாக திரையுலகில் அறிமுகமான இவர் தொலைக்காட்சியில் இடம்பெறும் நடன நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் பங்களித்து வருகிறார். திரைத்துறையில் நடன ஆசிரியர் ஒருவர் மாணவனாக அறிமுகமான இவர் தமிழ் சினிமாவில் அனைத்து முன்னணி நடிகர்களின் படங்களில் நடன ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார்.
0: இந்த மூன்று கூற்றுகளை வைத்துக் கொண்டு அந்த பிரபலம் யார் என்று சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். ஆகவே நேர்களை மணிந்து கொண்டு மூன்று பதில்கள் வந்திருக்கிறது. இன்றைய பிரபலமாக நாங்கள் அழைத்து வந்தது சாண்டி மாஸ்டர். இயற்பெயர் வந்து சந்தோஷ்குமார். கண்ணுக்கு தெரியுமோ தெரியாது, சந்தோஷ்குமார் குமார் இயற்பெயர். சாண்டி மாஸ்டர் அன்பாக அழைக்கப்படுவர். ஜூலை 5ஆம் தேதி 1986 ஆண்டு சென்னையில் பிறந்தார். விஜய் தொலைக்காட்சியின் கலாட்டா டான்ஸ் ஜோடி நம்பர் 1 போன்ற நடன நிகழ்ச்சிகள் மூலம் தமிழ் மக்கள் மத்தியில் பிரபலமானவர். பிக்பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியில் பங்கேற்றார், ரன்னப்பராக ஆனார். நடிகர் விஜயின் லியோ மற்றும் மாஸ்டர் படங்களில் இவரது நடனம் பெரிதும் பேசப்பட்டது.
2: இவர் திரைத்துறையில் நடன ஆசிரியரான கலா மாஸ்டரிடம் மாணவனாக அறிமுகமான இவர் கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மாநாட மயிலாடு நிகழ்ச்சியில் கலா மாஸ்டரின் உதவியோடு ஒரு ஜோடிக்கு நடன ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். எனவே இன்று நாங்கள் அழைத்து வந்தது சாண்டி மாஸ்டர். இதுல நாங்க எதுல ட்விஸ்ட் வச்சோம் என்று சொன்னா, இந்த திரைத்துறையில இருந்து வந்திருக்கிறார், அது மட்டும் இல்லாம இப்ப நடுவராக இருக்கின்றார் சொல்லியிருந்தோம்.
0: ஆகவே இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகள் சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த புதன்கிழமை யார் அந்த பிரபலம் உங்களை சந்திக்கும்.

நேட்டோ நாடுகளின் மாநாட்டில் வைத்து கனடாவுக்கான மேலதிக பாதுகாப்பு முதலீடுகளை பிரதமர் மார்க் கார்னி வெளியிட்டுள்ளார். கனேடிய ராணுவத்துக்கு தாக்குதல் ஏவுகணைகள் உற்பத்தி செய்வதற்கு நோர்வே நிறுவனம் ஒன்றுடனான $800 மில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தை அவர் அறிவித்துள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் ஈரான் மீது வலுவான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஹோமஸ் நீரிணை வழியாக பயணித்த வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு நேற்று இடம்பெற்ற பதில் தாக்குதல்கள் இன்றிரவும் தொடரும் என அவர் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. இவர்கள் இருவரும் தலைமறைவாக இருந்த நிலையில் தினமும் போலீசார் முன் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை பாராளுமன்றத்தில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஆசனம் அவரின் கோரிக்கைக்கு அமைய இடம் மாற்றப்பட்டுள்ளது. இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுன ராமநாதனுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் அருகருகே ஆசனங்கள் வழங்கப்பட்டிருந்தன.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421, 416-626-8421.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: 7 நாட்களும் இல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

0: கொளித்தோய்ந்த பாண்டோனும் நாங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். இரண்டு விடயங்கள் எண்ணப்படுத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம்.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை 3% அதிகரிக்க இருக்கின்றது. இன்று நள்ளிரவு முதல்
0: 28°C 35°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளை வியாழக்கிழமை 27°C 5-10 mm மழைக்கான சாத்தியக்குழு தென்படுகிறது. அதுபோல வெள்ளிக்கிழமை 27°C 1 mm மழைக்கு சாத்தியக்குழு தென்படுகிறது. சனி ஞாயிறு தினங்களை பார்க்கின்ற பொழுது சனிக்கிழமை 27°C ஞாயிற்றுக்கிழமை 28°C இருக்கப் போகிறது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: ஜீவரஞ்சன்.
0: இனிமையான நேர வணக்கம் நேர்களே.
1: நன்றி. வணக்கம் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ
5: 4164 8074 8074. சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபிஞ்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
11: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026. ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

FM 102.77 East FM.

0: 人走了。
1: East FM, your radio, your music, 102.7.

0: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
1: அதுதான் எதுவோ
0: அனலாக கொதித்தது இந்த மனது,

0: music on your favorite station 102.7 East FM. விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவ் உடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன்,
2: 1.5% உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 416-754-8881.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with All State.
3: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.

0: பாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
6: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
7: ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறும். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128 4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist.

0: டிபன் ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651,
1: 416-457-0651. Some conditions may apply.
2: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெப் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர் 102.7.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே
1: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200. பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 Brock Road, பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
3: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 Finch Avenue East Unit 226 அல்லது 3443 Finch Avenue East Unit 402 அல்லது 3630 Lawrence Avenue East Unit 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன், 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 sarees $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
2: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டிரெக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
0: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301.
1: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில்பீல்ட் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
3: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719
3: வல்முறை ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில்.

0: 1379 1819 3221 3279.
1: லக்வா கிச்சின் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17, 18, 19 மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 4167 2006.
2: மட்டக்களப்பு மாநகருக்கு அண்மையில் திருகோணமலை வீதியில் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அருகில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் கட்டுமானத்தில் 200 மேலான டவுன் ஹவுசஸ், விலாஸ், மற்றும் லேண்ட்ஸுடன் பாசிக்குடா கார்டன்ஸ், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்டுக்கு நிகரான பல வசதிகளுடன் அமைய இருக்கும் இந்த கட்டுமானத்தில் முதலீடு செய்து கொள்ள $4,000 மட்டும் செலுத்தி புக் செய்யுங்கள். வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்டவர்களும் சட்ட ரீதியாக கொள்வனவு செய்ய முடியும் என்றும் பேங்க் லோன் மற்றும் இலகுவான பேமெண்ட் பிளான் வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அறிய தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட். 6478182798 6478182798.
3: காற்றில் பரவும் இசை போல
4: ஈஸ்ட் எஃப்எம்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வால்மரின் முருகன் தேர், மொன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514
2: Prisha Law Professional Corporation.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
2: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. Property வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
8: The station with the
9: best
8: music.
10: It's East FM.
11: It's East FM.
12: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
2: IIM சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074, 416-704-8074.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சமர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் நை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908, 5656, 416-908-56.
9: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

உலகக்கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

0: நெளியிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரியிற ஒரு பித்த

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

இந்த கனடிய திருநாட்டில் பல்வேறு சமூகம், பல்வேறு இன மக்கள், பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், ஆனால் இயல்பாக இணைந்து வாழ்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இதனை நாம் கொண்டாடுவோம். செலிபிரேஷன் இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள். அதாவது ஒவ்வொரு தன்மைகளிலும் ஒன்றாக வாழ்கிற இணக்கமான கொண்டாட்டம். இது இனங்களுக்குள் மட்டுமல்ல, எமது வீட்டுக்குள்ளும், எமது குடும்பத்துக்குள்ளும், எமது உறவுகளுக்குள்ளும் அது அமைந்திருந்தால் வாழ்க்கையே கொண்டாட்டமாக இருக்கும். அவை எவ்வாறு வாழ நாம் கற்று

நல்ல நேரம், நல்ல மனிதர்கள், நல்ல சமுதாயம், நல்ல உலகம், நாம் இதனை கொண்டாடுவோம். வாழ்க்கை இனிமையானது. இன்னொரு பாடல் கேட்போம்.

இந்த உலகம், இந்த வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியானது, கொண்டாட்டமானது. இந்த வாழ்க்கையை கொண்டாடுவோம், எல்லோருக்கும் உதவியாக வாழ்வோம்.

அதிகாலை பொழுதில் அற்புதமான பாடல்கள் மற்றும் உற்சாகமான கருத்துக்களை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நீங்களும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்பமான இந்த பொழுதை நாம்

வானத்துக்கு எல்லை இல்லை, காற்றுக்கு வேலி இல்லை, மண்ணுக்கு அளவு இல்லை, எங்கள் முயற்சிக்கு என்றும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயம். காலை வணக்கம்.

இஸ்டிஃபம் 102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். இஸ்டிஃபம் .ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளினூடே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 9ஆம் தேதி 2028 வியாழக்கிழமை 19 காலை பொழுது ஒன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகளாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: கனேடிய செய்திகள். ஈஸ்டர்ஃபம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். வெளியில் வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ் ஆக இருக்கிறது, 27 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று மழைக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூடுதலாக வெப்ப உணர்நிலை கொண்டதாகவும் இருக்கப் போகிறது. மதியத்தின் பின்னர் மழை தூரலுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கூடுதல் வெப்பநிலையாக 27 பாகை செல்சியஸ் வரையில் வெப்பநிலை அதிகரித்திருக்கும். 35 உடல்நிலையாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது. மாலை வேளையில் முகில்கூட்டம் நிறைந்து இடியுடன் கூடிய மழைக்கான சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் காணப்படுகின்றன. நாளை வெள்ளிக்கிழமை 26 பாகை செல்சியஸ், 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. 33 உணரப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை 26 பாகை செல்சியஸ், 31 உணர்நிலையாகவும், ஞாயிற்றுக்கிழமை 27 பாகை செல்சியஸ், 30 உணர்நிலை கொண்டதாகவும் இருக்கும். திங்கள் 28 பாகை செல்சியஸ், 34 உணர்நிலையாக இருக்கப் போகிறது. செவ்வாய் 30 பாகை செல்சியஸ், 38 உணர்நிலையாகவும், புதன் 31 பாகை செல்சியஸ், 37 உணர்நிலையாகவும், வியாழன் 30 பாகை செல்சியஸ், 37 உணர்நிலையாகவும் இருக்கும். அடுத்த வெள்ளிக்கிழமையும் மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. 29 பாகை செல்சியஸ், 35 உணர்நிலையாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறலாம். கனடாவையும் ஐரோப்பிய நட்பு நாடுகளையும் பாதுகாப்பிற்கு அதிகம் செலவு செய்ய தூண்டுவதில் அமெரிக்க ஜனாதிபதி வெற்றி பெற்றுள்ளதாக கனேடிய பிரதமர் தெரிவித்தார். நேட்டோ உச்சி மாநாட்டில் இரு தலைவர்களும் பங்கேற்பதற்கு முன்பாக அமெரிக்க ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் உரையாடியதாக கனேடிய பிரதமர் கூறியுள்ளார். நேட்டோ உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் மாக்கானி நேற்று இந்த தகவலை தெரிவித்திருந்தார். அமெரிக்காவின் தொடர்ச்சியான அழுத்தம், ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு குறித்த தொடரும் எச்சரிக்கைகள் மத்தியில் கனடாவும் நேட்டோ அமைப்பின் ஐரோப்பிய உறுப்பு நாடுகளும் தமது பாதுகாப்பு செலவினங்களை அதிகரித்து வருவதாக மாக்கானி இந்த தொலைபேசி உரையாடலின் போது அமெரிக்க ஜனாதிபதியிடம் கூறியுள்ளார். டொனால்டு ட்ரம்ப் மகிழ்ச்சியான மனநிலையில் நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதாகவும் செய்தியாளர்களிடம் மாக்கானி தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை கனடா வரவேற்றுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதை ஆதரிப்பதாக கனேடிய பிரதமர் மாக்கானி கூறியுள்ளார். நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் மாக்கானியின் இந்த கருத்தை அவர் தெரிவித்தார். யுத்த நிறுத்த காலத்தில் கட்டார், சவுதி அரேபியாவில் உள்ள இலக்குகள் மீது ஈரான் பலமுறை தாக்குதல் நடத்தியதை மாக்கானி நினைவுபடுத்தினார். அமெரிக்காவின் தாக்குதல் ஒரு பொருத்தமான நடவடிக்கையாக அமையும் என தான் நம்புவதாக பிரதமர் கூறியுள்ளார். இதில் சம்பந்தப்பட்ட நாடுகள் யுத்த நிறுத்தத்தை மீண்டும் அமல்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என தான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடாவுடனான நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தம் ஜெர்மனிய பொருளாதாரத்திற்கு சிறந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மர்ஸ், நிதியமைச்சர் லார்ஸ் கில்பிஞ்ச் ஆகியோர் இந்த கருத்தை தெரிவித்தனர். இது நேட்டோ அமைப்பில் இணைந்த பாதுகாப்பிற்கு சிறந்தது எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். கனடாவின் புதிய நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்கு கனேடிய அரசாங்கம் இந்த வாரம் ஜெர்மனி நிறுவனத்தை தேர்வு செய்தது. இதன் மூலம் நேட்டோ உச்சி மாநாட்டின் ஆரம்பத்தில் அட்லாண்டிக் கடலை கடந்த ஐரோப்பிய ஒத்துழைப்பிற்கு ஆதரவான வலுவானதொரு செய்தியை தாம் முன்வைப்போம் என ஃபிரெட்ரிக் மேர்ஸ் நம்பிக்கை தெரிவித்தார். வட அட்லாண்டிக் பிராந்தியத்தில் கனடா, ஜெர்மனி, நோவே ஆகிய நாடுகளை வரும் பல தசாப்தங்களுக்கு ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு முக்கிய உத்திசார் முன்னெடுப்பாக இது அமையும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தமானது வரும் பொருளாதார ஒப்பந்தத்தை தாண்டிச் செல்வதாகவும் இது புவிசார் அரசியல் தாக்கங்களை கொண்டிருப்பதாகவும் லாஸ் கிளிங்பெல் தெரிவித்தார். கனேடிய பிரதமர் துருக்கி ஜனாதிபதியிடமிருந்து துப்பாக்கி ஒன்றை பரிசாக பெற்றுள்ளார். நேற்று உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள கனேடிய பிரதமருக்கு துருக்கி ஜனாதிபதி ஒரு துப்பாக்கியை நினைவு பரிசாக வழங்கியதாக கனேடிய அரசாங்கம் தெரிவித்தது. துருக்கி அரசாங்கத்தால் பரிசாக வழங்கப்பட்ட அந்த ஆயுதம் குறித்த விவரங்கள் உடனடியாக எதுவும் வெளியிடப்படவில்லை. நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட அனைத்து தலைவர்களுக்கும் துருக்கி ஜனாதிபதி டைப் எர்டோகன் துப்பாக்கி ஒன்றை பரிசாக வழங்கியதாக தெரிய வந்துள்ளது. துருக்கி ஜனாதிபதி வழங்கிய கை துப்பாக்கியை பிரதமர் மாக்கானி தன் வசம் வைத்துக் கொள்ள மாட்டார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த துப்பாக்கிகளில் அவற்றை பெறுகின்றவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரும் பொறிக்கப்பட்டிருந்ததாகவும் அவற்றுடன் ஒரு பெட்டி தூட்டாக்கள் வழங்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த துப்பாக்கி செயலுக்கு செய்வதற்காக RCMP-யிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தது. இந்த துப்பாக்கியுடன் வழங்கப்பட்ட தூட்டாக்கள் துருக்கியில் இருக்கும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் உறுதிப்படுத்தியது. அனைத்து அதிகாரப்பூர்வ பரிசுகளும் கனேடிய சட்டங்கள், பாதுகாப்பு தேவைகள், அரசாங்க கொள்கைகளுக்கு அமைவாகவே கையாளப்படுவதாக வெளியுறவுத்துறையின் அறிக்கை ஒன்று தெரிவித்தது. கனடாவின் நலன் முரண்பாடு குறித்த சட்டம் பிரதமர் உட்பட அரசு பதவியில் இருப்பவர்கள் $1,000 அதிகமான மதிப்புள்ள பரிசுகளை தம் வசம் வைத்திருப்பதை தடை செய்கிறது. அது தவிர மரியாதை அல்லது நெறிமுறை அடிப்படையில் வழங்கப்படும் $200 அதிகமான மதிப்புள்ள பரிசுகளை நலன் முரண்பாடு குறித்த ஆணையாளரிடம் அறிவிக்க வேண்டும் எனவும் இந்த சட்டம் கூறியுள்ளது. அகாகான் தனியார் தீவில் ஒரு ஆடம்பர விடுமுறையை பரிசாக ஏற்றுக்கொண்டதன் மூலம் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த சட்டத்தை மீறியதாக நலன் முரண்பாட்டு ஆணையாளரால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார். அது தவிர $200 அதிக மதிப்புள்ள கண்ணாடிகளை நலன் முரண்பாடு குறித்த ஆணையாளரிடம் அறிவிக்க தவறியதற்காக பின்பு அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மேலவைக்கு தனது முதன்மைச் செயலாளரை நியமித்ததை பிரதமர் மாக்கானி நியாயப்படுத்தியுள்ளார். பல்வேறு துறைகளில் நிபுணத்துவம் வாய்ந்த நபர்களை கொண்டிருப்பது வேலைவாய்ப்பு அவசியமானது என அவர் தெரிவித்தார். கனேடிய பிரதமரின் முதன்மைச் செயலாளரான டாம் பிட்ஃபீல் இந்த வாரம் மேலவைக்கு நியமிக்கப்பட்டார். நீண்டகால லிபரல் கட்சியின் வியூக வகுப்பாளரான டாம் பிட்ஃபீல் அறிவிக்கப்பட்ட 4 புதிய மேலவை நியமனங்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்பம் குறித்து ஆழ்ந்த அறிவை கொண்டுள்ள தொழில் முனைவோர் கொடியாளர் டாம் பிட்ஃபீல் என மாகாணி துருக்கியில் நடைபெற்ற நேற்று உச்சி மாநாட்டின் செய்தியாளர்களிடம் பேசும்போது கூறினார். வேலையை ஒட்டுமொத்தமாகவும் அங்குள்ள திறன்கள் எத்தகையது என்பதையும் கருத்தில் கொள்கிறோம் என பிரதமர் தெரிவித்தார். அரசாங்கம் சட்டமியற்றும் நடைமுறைகள் குறித்து பரிச்சயம் பிரதானமாக இருத்தல் அவசியம் என்ற போதிலும் வேறு சில முக்கிய திறன்களின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிமுகப்படுத்திய கட்சி சார்பற்ற தன்மையினை கோரும் விதி நீக்கப்படுவது உட்பட மேலவை உறுப்பினர் தெரிவு முறையில் மேற்கொள்ளப்படும் மாற்றங்களை மாகாணி செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். டாம் பிட்ஃபீல் தவிர கிபெக் மாகாண கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் மார்டல், நியூ பிரன்சிக் மாகாண புற்றுநோய் ஆராய்ச்சியாளரான ரோட்னி ஒலிட்டி, மணிட்டோபா மாகாண கணக்காளரான கீதா டாக்கர் ஆகியோரும் இந்த வாரம் மேலவை பதவிக்கு பிரதமரால் நியமிக்கப்பட்டனர். ட்ரோனோ நகர முதல்வர் பதவிக்கான போட்டியில் தனது பிரதான எதிர் வேட்பாளரை விட ஒலிவியா சாப் தொடர்ந்து மக்கள் ஆதரவில் முன்னிலை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய கருத்து கணிப்பின்படி ட்ரோனோ நகர முதல்வர் பதவிக்கான தேர்தலில் நகரசபை உறுப்பினர் பிராட் பிராட்ஃபோர்டை விட நகர முதல்வர் ஒலிவியா சாப் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். இருந்தபோதிலும் கடந்த மே மாதத்திலிருந்து பிராட் பிராட்ஃபோர்டு அதிகரித்த ஆதரவை பெற்று வருகிறார். இப்போது தேர்தல் நடத்தப்பட்டால் வாக்களிக்க தீர்மானித்த ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை ஆதரிக்க சார்புடைய வாக்காளர்களில் ஒலிவியா சாப் 49% ஆதரவை பெறுவார் என அந்த கருத்து கணிப்பு கண்டறிந்தது. பிராட் பிராட்ஃபோர்டின் ஆதரவு நிலை 40% காணப்படுகிறது. சுமார் 10% பேர் வேறொரு வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்கு தெரிவு செய்துள்ளார்கள். கருத்து கணிப்பில் முன்னிலை வகித்த போதிலும் ஒலிவியா சாப் சற்று பின்னடைவை சந்தித்து வருகிறார். மே மாதம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் அவர் முடிவெடுத்த வாக்காளர்களில் 50% ஆதரவை பெற்றிருந்த நிலையில் தற்போது 49% அவருடைய வாக்கு எண்ணிக்கை சரிவடைந்திருக்கிறது. அதே நேரம் பிராட் பிராட்ஃபோர்ட் 37% ஆதரவையும் இணைய வேட்பாளர்கள் 13% ஆதரவையும் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 4 மாகாணங்களின் 7 நாடாளுமன்ற தொகுதிகள் விரைவில் இடைத்தேர்தல்களாக நடத்தப்பட வேண்டியுள்ளது. பல்வேறு காரணங்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகும் நிலையில் இந்த 7 தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் எதிர்வரும் மாதங்களில் இடைத்தேர்தல்களில் புதிய பிரதிநிதிகளை தேர்வு செய்யவிருக்கின்றனர். 4 முக்கிய கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தூதரக பதவிகள், ஓய்வு, மாகாண தேர்தல் போன்றவற்றில் ஆர்வம் செலுத்தும் நிலையில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளார்கள். இந்த பதவி விலகல்கள் குபெக், ஆன்டாரியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா, சஸ்கச்சுவன் ஆகிய 4 மாகாணங்களில் இடைத்தேர்தல்கள் ஏற்பட வழிவகுத்துள்ளது. குபெக் மாகாணத்தின் சிகோட்மி லீ, ஃபிஜ்ரூட், ரோஸ்மோன் லீ, பெட்டி பேட்ரி மற்றும் ஷெயின் ஹைசாந்தி பெக்கோத், லோரியஸ் சென் மேரி ஆகிய தொகுதிகள், ஆன்டாரியோ மாகாணத்தின் பீச்சஸ் ஈசியோக், பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் நோர்த் வென்குவர் கெப்பலானோ மற்றும் சிஸ்கச்சுவான் மாகாணத்தின் யோகோட் மெல்வில் ஆகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல்கள் நடைபெற வேண்டிய நிலை தோன்றியுள்ளது. இந்த தொகுதிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இதுவரை பதவியில் விலகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நாடாளுமன்ற தொகுதி வெற்றிடமான பின்னர் அந்த உறுப்பினர் பதவி விலகியதிலிருந்து 11 முதல் 180 நாட்களுக்குள் பிரதமர் தேர்தலை அறிவிக்க வேண்டும். ஒரு இடைத்தேர்தல் 36 நாட்கள் என்ற குறுகிய காலத்திலோ அல்லது 50 நாட்கள் என்ற நீண்ட காலத்திலோ நடைபெறலாம். இது ஒரு தொகுதி வெற்றிடமான பின்னர் 47 நாட்கள் முதல் 7 மாதங்களுக்குள் வாக்கெடுப்பு தேதியை தீர்மானிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளவை ரீதியில் எரிபொருளின் விலை இந்த வாரம் அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. ஈரானுடனான யுத்த நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்த நிலையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. ட்ரூடோ பெரும்பாகத்தில் வெள்ளிக்கிழமை எரிபொருளின் விலை கணிசமான அதிகரிப்பை காண்பிக்கும் என கூறப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை பெட்ரோல் விலை லிட்டர் 5% அதிகரித்து 169.9% டீசலின் விலை லிட்டர் 13% வரை விலை அதிகரிப்பை காண்பித்து 198.9% இருக்கும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து வார இறுதிக்குள் எரிபொருள் விலை மேலும் 5% அல்லது அதற்கும் அதிகமாக அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த சில நாட்களில் எரிபொருளின் விலையின் படிப்படியான உயர்வுகள் காணப்படலாம் எனவும் 1 லிட்டர் சராசரியாக 10 முதல் 15% வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: எஸ்டிஎஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 7:23 நம்மிடம்.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் எஸ்டிஎஃப்எம். லாக் ஆன் டு எஸ்டிஎஃப்எம்.ca.
2: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 முதல் இரவு 8 வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 years அல்லது 160 kilometers பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 kilometers எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
1: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இலங்கை செய்திகள். இங்கிலாந்தின் வின்சர் கோட்டையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற சிறப்பு விழா ஒன்றின் போது லெஸ்டர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரும் இலங்கையில் பிறந்து வருமான பேராசிரியர் நிஷான் கனகராஜவிற்கு இங்கிலாந்து மன்னர் சார்ல்ஸினால் நைட் எனும் உயிரி பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. உயர்கல்வித்துறையில் அனைவரையும் உள்ளடக்கிய சூழலை ஊக்குவிப்பதில் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பிற்காக பேராசிரியர் நிஷான் கனகராஜா 2026 ஆண்டிற்கான மன்னரின் புத்தாண்டு கௌரவ பட்டியலில் அங்கீகரிக்கப்பட்டார். பட்டமளிப்பு நிகழ்வின் போது பாரம்பரிய வழக்கப்படி முழங்காலிட்டிருந்த பேராசிரியர் கனகராஜின் தோள்களில் வாளால் தொட்டு பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸ் அவருக்கு உத்தியோகபூர்வமாக இந்த கௌரவத்தை வழங்கினார். தனது மனைவி தாபியுடன் பட்டமளிப்பு விழாவிற்காக சென்றிருந்த பேராசிரியர் கனகராஜா கருத்து வெளியிடும் போது மன்னர் சார்ல்ஸிடமிருந்து இந்த விருதை பெறுவதில் தான் மிகுந்த பெருமையும் நன்றி உணர்வும் கொள்வதாக குறிப்பிட்டார். இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த அன்புக்குரிய நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் முன்னாள் மற்றும் இந்நாள் சக ஊழியர்கள் என பலரின் முயற்சிகளுக்கும் கிடைத்த அங்கீகாரம் இது என அவர் தெரிவித்தார். இது இனியவர்களுக்கு ஒரு உத்வேகமாக அமையும் என தான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு காலத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கையிலிருந்து வந்து அரச குடும்பத்தினரின் அங்கீகாரத்தை பெறும் நிலையை அடைந்தது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றமான பயணம். கல்வியின் மாற்றத்தை உருவாக்கும் மாற்றலும் அது வழங்கும் வாய்ப்புகளுமே இதை சாத்தியமாக்கின. அதனால்தான் இனியவர்களுக்கும் தங்கள் முழுத்திறனை வெளிப்படுத்தி முன்னேறுவதற்கு தடையாக உள்ள தடைகளை நீக்குவதில் தான் தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக நிஷான் கனகராஜா தெரிவித்தார். தனது சிறப்பான பணி வாழ்வு முழுவதும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதிலும் ஒரு சமத்துவமான சமூகத்தை உருவாக்குவதிலும் கல்வியின் பங்கை முன்னிறுத்தி அதில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதிலும் தான் செலவிடப் போவதாக அவர் கூறினார். ஐக்கிய ராஜ்யத்தின் பன்முகத்தன்மை கொண்ட நகரங்களில் ஒன்றான லெஸ்டர் பல்கலைக்கழகத்தின் சிறுபான்மையினத்தைச் சேர்ந்த முதல் துணைவேந்தராக பொறுப்பேற்றவர் பெரும்பாலும் கவனிக்கப்படாமலும் போதிய பிரதிநிதித்துவம் இல்லாமலும் இருப்பவர்களின் குரலாக தனது செல்வாக்கை தொடர்ந்து பயன்படுத்தினார். தடைகளை தகர்த்து மற்றவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கவும் அவர் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் தமிழ் அரசியல் கைதிகளை குறிவைத்து அரசனால் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட சிறை கலவரங்களுக்கும் அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரத்திற்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் இருப்பதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராஜா ரவிகரன் தெரிவித்தார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார். வெளிக்கடை சிறை கலவரம், பெந்திருமேவ புனர்வாழ்வு முகாம் உயிரிழப்புகள் மற்றும் கடுத்துறை கலவரங்கள் போன்றவை திட்டமிட்ட இன ரீதியான தாக்குதல்களாக அமைந்திருந்தன. 1983 வெளிக்கடை சிறையில் 53 தமிழ் அரசியல் கைதிகள் உயிரிழந்த போதிலும் பெந்திருமேவில் 27 தமிழ் இளைஞர்கள் உயிரிழந்த போதும் அரச கட்டமைப்புகளை நேரடியாக துணை நின்றன என்பதற்கு போதிய சாட்சிகள் உள்ளன. ஆனால் அண்மையில் இடம்பெற்ற நீர்கொழும்பு சிறை கலவரமானது அரச காவல் கட்டமைப்பின் வினைத்திறனற்ற தன்மையினை உலகுக்கு வெளிப்படுத்தியது. கடந்த காலங்களில் தமிழர்கள் என்பதால் நீதி மறுக்கப்பட்ட நிலையை மாற்றி நீர்கொழும்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த நீதி கிடைக்க வேண்டும் என தான் வேண்டுகோள் விடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 5-6 தேதிகளில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைகளால் குறித்த சிறைச்சாலை வளாகம் கடுமையாக சேதமடைந்தது. இதனிடத்து இந்த வளாகம் குற்றப்பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதால் கைதிகளை அங்கு தடுத்து வைப்பது பொருத்தமற்றது என நீதியமைச்சர் அறிவித்தது. விசாரணைகளை துரிதப்படுத்துதல், கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் சிறைச்சாலை வளாகத்தை மீள கட்டியெழுப்பது ஆகிய நோக்கங்களுக்காக அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெரும்பாலான கைதிகள் தற்போது இனிய சிறைச்சாலைகளுக்கு தற்காலிகமாக மாற்றப்பட்டனர். ஏற்கனவே உள்ள சிறைச்சாலைகளில் நிலவும் இட நெருக்கடி மற்றும் கைதிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு அவர்களை தாங்குவதற்கு ஏற்ற மேலதிக வசதிகள் அவசியமாகியுள்ளன. இதற்கமைய நீர்கொழும்பு சிறைச்சாலையின் புனரமைப்பு பணிகள் நிறைவடையும் வரை சிறைச்சாலைகள் கட்டளைச் சட்டத்தின் கீழ் மகர சிறைச்சாலை வளாகம், பழைய போகம்பர சிறைச்சாலை வளாகம் ஆகியன தற்காலிக சிறைச்சாலைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த தற்காலிக ஏற்பாடுகள் கைதிகளின் பாதுகாப்பு மற்றும் சிறைச்சாலைகளின் நிர்வாக செயற்பாடுகளை சீராக பேணுவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நீதியமைச்சர் தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறைகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏனைய சிறைச்சாலைகளில் பதிவான சம்பவங்கள் குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்தது. பொறுப்புக்கூறல் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திற்கும் அது பணிப்புரை விடுத்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏனைய சிறைச்சாலைகளில் பதிவான சம்பவங்கள் குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு, சிறை கைதிகளை பாதுகாப்பதற்கான உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அது பணிபுரை விடுத்திருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து வேறு பல சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகள் சித்திரபதி மற்றும் இனிய வகையான மோசமான நடத்தைகளுக்கு ஆளாக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து மனித உரிமைகள் ஆணையகம் தனது ஆழ்ந்த கவலையினை வெளிப்படுத்தியது. மெலிக்கடை சிறைச்சாலை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த கைதி ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்ட விவகாரம் குறித்து 2026 ஜூலை 7 தேதி இரவு மெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்ற மனதுரிமைகள் ஆணையத்தின் விரைவு பதிலளிப்பு பிரிவினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது குறித்தும் அது கவலை வெளியிட்டது. 1996 ஆண்டின் 21 இலக்கு இலங்கை மனதுரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் தமக்குள்ள சட்ட ரீதியான அதிகாரங்களை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் மனதுரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆணையாளர் நாயகத்திற்கு பணித்தது. நீர்குடும்ப சிறைச்சாலையில் அண்மையில் நிகழ்ந்த தொடர்ச்சியான வன்முறை சம்பவங்கள், நாட்டின் சிறைச்சாலை அமைப்பு மற்றும் குற்றவியல் நீதி நிர்வாகத்தின் நீண்டகாலமாக நிலவி வரும் கட்டமைப்பு பலவீனங்களை நேரடி விளைவு என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சம்பவங்கள் குறித்து தமது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ள சங்கம், கைதிகள் மற்றும் சிறை அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசாங்கத்தின் முதன்மையான கடமை எனவும் வலியுறுத்தியது. எந்த தரப்பிலிருந்து வன்முறைகள் நிகழ்ந்தாலும் அதனை தாம் வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ள சட்டத்தரணிகள் சங்கம், தடுப்பு காவல் மையங்களுக்குள் நிகழும் இத்தகைய வன்முறைகள் சட்டத்தின் ஆட்சியினை பலவீனப்படுத்துவதோடு ஒட்டுமொத்த நீதி நிர்வாகத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கைக்கு நேரடி அச்சுறுத்தலாக அமைவதாகவும் எச்சரித்தது. சட்டப்பூர்வ மேற்பார்வை அமைப்புகள் தங்களின் நியாயமான பணிகளை செய்வதில் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து ஒரு சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அந்த சங்கம் கூறியுள்ளது. இந்த சம்பவங்களை விசாரிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒரு சுயாதீன குழுவை நியமிக்க அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு ஒரு நேர்மறையான நடவடிக்கை என பாராட்டியுள்ள சங்கம், இந்த விசாரணைகள் வெளிப்படையாகவும் பாரபட்சமின்றியும் விரிவாகவும் நடத்தப்பட்டால் மட்டுமே பொதுமக்களின் நம்பிக்கையை வெல்ல முடியும் எனவும் வலியுறுத்தியது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பேராசிரியர் உள்ளிட்ட இருவருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு கோரி யாழ் பல்கலைக்கழகம் முன்பாக இன்று காலை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பாலியல் வன்முறைகளுக்கு எதிரான மக்கள் இயக்கம் எனும் அமைப்பின் அழைப்பில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் உட்பட இருவர் மாணவிகளை துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தியதான குற்றச்சாட்டில் பல்கலைக்கழக மட்ட விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறான நிலையில் காலத்தை இழுத்தடிக்காது விசாரணைகளை துரிதப்படுத்த கோரி பல்கலைக்கழகம் முன்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். முன்னாள் அமைச்சர் லட்சுமண் யாப்பா பேவர்த்தனவிற்கு எதிராக கிழமை மேல் நீதிமன்றத்தில் கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2013 ஆண்டு முதலீட்டு சபை தொடர்பான விடயம் ஒன்றை சாதகமாக முடித்துக் கொடுப்பதற்காக வர்த்தகர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை கையூட்டாக பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 7:43 நிமிடம்.
1: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ நாடு.
1: ABS Mr. P. Singaraj Verco Webs Law 416-993 8443.
3: Who is the best?
4: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
6: Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale. Sarees for $400, Shalwars $500, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், Chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் Closing Sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch. 416-474-1016.
7: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building Hill. 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
8: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
9: ஈஸ்ட் எஃப்எம்

அனைத்துலக செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உத்தரவிற்கமைய ஹோமோஸ் நீரிணை பகுதியில் சுதந்திரமான போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானின் திறனை மேலும் பலவீனப்படுத்துவதற்கான மேலதிக தாக்குதல்களை தொடங்கியிருப்பதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் தனது ஸ்தலத்தில் உறுதிப்படுத்தியது. தெற்கு ஈரானின் கடற்கரை பகுதிகளில் பல வெடிப்புச் சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் இந்த அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. இதேவேளை ஈரான் மீதான இந்த தாக்குதல்கள் குறித்து கருத்து வெளியிட்ட அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அண்மை காலமாக ஈரானால் முன்னெடுக்கப்பட்ட நியாயமற்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு அந்த நாட்டை பொறுப்பு கூற வைப்பதற்காக இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக தெரிவித்தது. முக்கிய சர்வதேச கடல்வழி பாதையில் சுதந்திரமாக பயணிக்கும் வணிக கப்பல்கள் மற்றும் சிவில் பணியாளர்களுக்கு எதிராக ஈரான் மேற்கொண்ட நியாயமற்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்காக அந்த நாட்டை அமெரிக்கா பொறுப்பு கூற வைப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தனது சமூக வலைத்தொடர்பில் குறிப்பிட்டது. இதேவேளை ஸ்ரிக், பிஷர், ஹொனராக் மற்றும் சபாகர் ஆகிய இடங்களில் வெடிப்புச் சம்பவங்கள் பதிவானதாகவும் அவற்றைத் தொடர்ந்து பிராந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயற்படுத்தப்பட்டதாகவும் ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. முன்னதாக ஈரான் அணு ஆயுதங்களை கைவிடாவிட்டால் எந்தவித ஒப்பந்தங்களுமின்றி அந்த நாட்டை அணு ஆயுதமற்ற நாடாக மாற்றுவோம் என ட்ரம்ப் அச்சுறுத்தியிருந்தமையும் ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவிற்கு வந்துவிட்டதாக அவர் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஹோமோஸ் நீரிணை பகுதியில் இரண்டு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவமே மீண்டும் யுத்தம் ஏற்படுவதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. ஈரானிய நகரங்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்தும் இரண்டாவது இரவாக பயங்கர குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து அதற்கு பதிலடியாக பஹ்ரைன், குவைத் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் மூலோபாய மையங்கள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களினால் ஈரானில் கடந்த இரண்டு நாட்களில் 14 பேர் உயிரிழந்ததோடு 78 பேர் படுகாயமடைந்தனர். ஈரானின் மிக முக்கியமான கடல்சார் வர்த்தக பாதையான ஹோமோஸ் நீரிணை ஒட்டியுள்ள புஷேர், சபஹார், பண்டர் அபாஸ் மற்றும் சிரிக் உட்பட முக்கிய ஈரானிய நகரங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இந்த தாக்குதல்கள் குறித்து கருத்து வெளியிட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஹோமோஸ் நீரிணை வழியாக செல்லும் சர்வதேச கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக அமெரிக்கா இந்த தாக்குதல்களை நடத்தியதாக அறிவித்தார். அமெரிக்காவின் இந்த தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை ஈரான் குறிவைத்து தாக்கத் தொடங்கியுள்ளதாகவும் இதனால் மீண்டும் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது.

எஸ்டெஃபோடு இணைந்திருக்கிறோம். 7:57 நிமிடம். உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டிகளில் இன்று முக்கியமான ஒரு காலிறுதிப் போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த போட்டி மதிய பொழுதில் நடைபெற இருக்கிறது. பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகள் கலந்து கொள்கின்ற போட்டியாக மாலை 4 மணிக்கு இந்த போட்டி நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணி அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறும். அதேவேளை நாளை நடைபெறுகின்ற மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் அணிகள் மோதவுள்ளன. சனிக்கிழமை 2 காலிறுதிப் போட்டிகள் நடைபெறும். அதில் நோர்வே மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மணிக்கு வேண்டும் சனிக்கிழமை நடைபெறுகின்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் அணிகள் நாளை நடைபெறுகின்ற போட்டியில் மோதுகின்ற அதேவேளை சனிக்கிழமை நடைபெறும் காலிறுதிப் போட்டியில் நோர்வே மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. அதேவேளை சனிக்கிழமை நடைபெறும் மற்றொரு காலிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகள் மோதுகின்றன. இன்றைய போட்டியில் பிரான்ஸ் மொரோக்கோ அணிகளும் நாளைய போட்டியில் ஸ்பெயின் பெல்ஜியம் அணிகள் மோதுகின்ற நிலையில் சனிக்கிழமை 2 காலிறுதிப் போட்டிகள் நடைபெறுகின்றன. முதலாவது காலிறுதியில் நோர்வே மற்றும் இங்கிலாந்து அணிகளும் இரண்டாவது காலிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகளும் மோதவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.

ஒரு புன்னகை, ஒரு அன்பான வார்த்தை, யாரோ சுமக்கும் ஒரு பொருளை ஒரு நிமிடம் தூக்கி வைப்பது, யாரோ பேசுவதை பொறுமையாக கேட்பது, இப்படியான சின்ன சின்ன செயல்கள் யாரோ ஒருவரின் ஒரு நாளை பிரகாசமானதாக மாற்றும். அதுதான் மிகப்பெரிய வரம். கொடுக்கும் மனம் எப்போதும் நிறைந்திருக்கும் என்று சொல்வார்கள். எப்போதும் உதவும் மனம் கொண்டவர்களாக நாம் இருப்போம். உதவிகள் எங்களையும் தேடி வரும்.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். ஏஸ்டெஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். 8:07 வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ் 27 இருக்கிறது. இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இன்றைய நாளில் எதிர்பார்க்கப்படுகிறது. கடுமையான காற்றும் வீசக்கூடும் என வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. கூடுதல் வெப்பநிலையாக இன்று நாம் 27 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிப்பை காணப்போகிறோம். 35 பாகை செல்சியஸாக உணர்நிலை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை வீழ்ச்சி முதலில் 4 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது 2 மில்லிமீட்டராக குறைவடைந்திருக்கிறது. 2 மணியின் பின்னர் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையாக இருக்கும். முயல்கூட்டம் நிறைந்து நாளாக இன்றைய நாள் மாலை பொழுது இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்திருக்கக்கூடிய நாட்களின் வானிலையை பார்த்துவிடலாம். நாளை வெள்ளிக்கிழமை 26 பாகை செல்சியஸ், 33 கூடுதல் வெப்பநிலை உணர்வு இருக்கப்போகிறது. சனிக்கிழமையும் அதே போன்ற நிலைமை இருக்கும். 26 பாகை செல்சியஸ், ஆனால் வெப்பநிலை 31 இருக்கும். பிரகாசமான சூரியனுடன் நிறைந்த வார விடுமுறையாக இருக்கப்போகிறது. ஞாயிற்றுக்கிழமை 27 பாகை செல்சியஸ், 30 உணர்நிலையாக இருக்கும். திங்கள் 28 பாகை செல்சியஸ், 34 உணர்நிலை, மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் 31 பாகை செல்சியஸ், 40 உணரப்படும். புதன்கிழமை 31 பாகை செல்சியஸ், 37 உணர்நிலை.

0: வியாழன் 30 பாகை செல்சியஸ், 37 உணர்நிலையாகவும், வெள்ளிக்கிழமை 29 பாகை செல்சியஸ், 35 உணர்நிலையாகவும் இருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல் இது. கனடாவையும் ஐரோப்பிய நாடுகளையும் பாதுகாக்கும் பாதுகாப்பு செலவினத்தை அதிகரிப்பதற்கான தூண்டுதலை அமெரிக்க ஜனாதிபதி தெளிவாக வழங்கியிருப்பதாக கனேடிய பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். கனடாவையும் ஐரோப்பிய நட்பு நாடுகளையும் பாதுகாப்பிற்கு அதிகம் செலவு செய்ய தூண்டுவதில் அமெரிக்க ஜனாதிபதி வெற்றி பெற்றுள்ளதாக கனேடிய பிரதமர் கூறினார். நேட்டோ உச்சி மாநாட்டில் இரு தலைவர்களும் பங்கேற்பதற்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதியுடன் தான் தொலைபேசியில் உரையாடியதாக கனேடிய பிரதமர் கூறியுள்ளார். நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள மாக்கானி புதன்கிழமை இந்த தகவலை தெரிவித்தார். அமெரிக்காவின் தொடர்ச்சியான அழுத்தம், ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு குறித்து தொடரும் எச்சரிக்கை நிலை மத்தியில் கனடாவும் நேட்டோ அமைப்பின் ஐரோப்பிய உறுப்பு நாடுகளும் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரித்து வருவதாக மாக்கானி இந்த தொலைபேசி உரையாடலில் தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்ப் மகிழ்ச்சியான மனநிலையிலேயே நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டதாகவும் செய்தியாளர்களிடம் பேசிய மாக்கானி தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களில் தமிழ் அரசியல் கைதிகளை இலக்கு வைத்து அரசினால் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட சிறை கலவரங்களுக்கும் அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரத்திற்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் இருப்பதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராஜாரவிகரன் சுட்டிக்காட்டினார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். வெளிக்கடை சிறைச்சாலை கலவரம், பிந்துனுவேவ புனர்வாழ்வு முகாம் உயிரிழப்புகள் மற்றும் கடுத்துறை கலவரங்கள் போன்றவை திட்டமிட்ட இன ரீதியான தாக்குதல்களாக அமைந்திருந்தன. 1983 வெளிக்கடை சிறையில் 53 தமிழ் அரசியல் கைதிகள் உயிரிழந்த போதிலும் பிந்துனுவில் 27 தமிழ் இளைஞர்கள் கொல்லப்பட்ட போதும் அரச கட்டமைப்புகளை நேரடியாக துணை நின்றன என்பதற்கு போதிய சாட்சியங்கள் உள்ளன. ஆனால் அண்மையில் இடம்பெற்ற நீர்கொழும்பு சிறை கலவரமானது அரச காவல் கட்டமைப்பின் மெய்னை திறனற்ற தன்மையினை உலகிற்கு எடுத்துக் காட்டியிருப்பதாக துறை ராஜா ரவிகரன் கூறினார். கடந்த காலங்களில் தமிழர்கள் என்பதால் நீதி மறுக்கப்பட்ட நிலையை மாற்றி நீர்கொழும்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த நீதியை கிடைக்க வேண்டும் என தான் வேண்டுகோள் விடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் உத்தரவிற்கு அமைய ஹோமஸ் நீரிணைப் பகுதியின் சுதந்திரமான போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஈரானின் திறனை மேலும் பலவீனப்படுத்துவதற்கான மேலதிக தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் தனது எக்ஸ் தளத்தில் உறுதிப்படுத்தியது. தெற்கு ஈரானின் கடற்கரை பகுதிகளில் பல வெடிப்புச் சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் அமெரிக்க மத்திய கட்டளை மையமும் இதனை உறுதிப்படுத்தியது. ஈரான் மீதான இந்த தாக்குதல்கள் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அண்மை காலமாக ஈரானால் எடுக்கப்பட்ட நியாயமற்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு அந்த நாட்டை பொறுப்பு கூற வைப்பதற்காக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாக கூறியது. முக்கிய சர்வதேச கடல் வழி பாதையில் சுதந்திரமாக பயணிக்கும் வணிக கப்பல்கள் மற்றும் சிவில் பணியாளர்களுக்கு எதிராக ஈரான் மேற்கொண்ட நியாயமற்ற நடவடிக்கைகளுக்காக அந்த நாட்டை அமெரிக்கா பொறுப்பு கூற வைக்கிறது என அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்தது. ஸ்பிரிக், புஷர், கொனாக் மற்றும் ஷபாகர் ஆகிய இடங்களில் வெடிப்புச் சம்பவங்கள் பதிவானதாகவும் அவற்றைத் தொடர்ந்து பிராந்தியத்தின் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் செயல்படுத்தப்பட்டதாகவும் ஈரானிய தகவல்கள் தெரிவித்தன. ஈரான் அணு ஆயுதங்களை கைவிடாவிட்டால் எந்தவித ஒப்பந்தங்களுமின்றி அந்த நாட்டை அணு ஆயுதமற்ற நாடாக மாற்றுவோம் என ட்ரம்ப் அச்சுறுத்தியமையும் ஈரானுடனான யுத்த நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அவர் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஹோமுஸ் நீரிணைப் பகுதியில் பயணித்த 2 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவமே தற்போதைய இந்த தாக்குதல்களுக்கான முக்கிய புள்ளி என சுட்டிக்காட்டி
1: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.

0: எஸ்எஃப்எம் காற்றலைகளில் இணைந்திருக்கிறோம். 8:16 நிமிடம்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்எஃப்எம் 102.7.
2: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ரோபர்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Terrio license builder with Terrio warranty. Lakme Home Sync 416-788-2426.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379-9445-0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379-9445-0. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். தரம், தராதரம், நிரந்தரம்.
5: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மொரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477-0-6868. 647-77-0-6868.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உலகில் மாற்றங்களை விதைத்த தத்துவவியலாளர்களை நாம் அறிமுகம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சுவாமி விவேகானந்தர் கல்கத்தாவின் விஸ்வநாத தத்தர் புவனேஸ்வரி அம்மையாரின் தவப்புதல்வனாக 1863 ஜனவரி 12 பிறந்தார். பெற்றோர் அவருக்கு நரேந்திரன் என்று பெயரிட்டனர். நரேந்திரநாதருக்கு அவர் தாயார் ராமாயண மகாபாரத கதைகளை சொல்வார். ராமர் கதாபாத்திரத்தின் மீது மரியாதை தோன்றி ராமரை வணங்கத் தொடங்கினார் நரேந்திரநாதர். சிறுவயதில் தியானத்தில் மூழ்கவும் ஆரம்பித்தார். அவ்வாறு தியானத்தில் இருக்கும் போது சில நேரங்களில் உறவினர்கள் அவருடைய உடலை குலுக்கி அவரை சுய நினைவிற்கு கொண்டு வர வேண்டியிருந்ததாக அவருடைய வரலாறு சொல்கிறது. சிறுவயதில் இருந்தே எல்லாவற்றையும் ஆராய்ந்தவையும் குணம் அவருக்கு இருந்தது. பின்னாளில் அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடராக சேர்ந்து கொண்டார். அவருக்கும் விவேகானந்தருக்கும் இடையிலான அந்த உறவு என்பது மிக முக்கியமானது. ஏனைய சீடர்களிடமிருந்து வேறுபட்டு விவேகம் மிக்கவராக திகழ்ந்ததால் நரேந்திரநாதருக்கு விவேகானந்தர் என்ற பெயரை சூட்டியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அன்றிலிருந்து அந்த பெயரினால் அழைக்கப்பட்டார். யோகாசனத்தை முழுமையாக கற்று வேதங்களை கற்பிக்க தொடங்கினார் விவேகானந்தர். காசி, லக்னோ, ஆக்ரா, பிருந்தாவன், ரிஷிகேஷ் என இந்தியாவில் எல்லா பகுதிகளுக்கும் யாத்திரைகள் மேற்கொண்டார். 14 ஆண்டுகள் பசிக்கொடுமையை உணர்ந்து அடுத்த வேளை என்ன சாப்பிடுவது, எங்கு உறங்குவது என்று தெரியாமல் கூட கடுமையான துறவு வாழ்வை அவர் மேற்கொண்டார். அவர் ராமேஸ்வரத்திற்கான யாத்திரையை மேற்கொண்ட போது அந்த காலகட்டத்தில் ராமநாதபுரத்தின் மன்னனாக இருந்த பாஸ்கர சேதுபதியை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. சொற்பொழிவாற்றுவதில் வல்லவரானவருக்கு சிக்காகோவில் நடைபெறவிருந்த உலக ஆன்மீக மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. விவேகானந்தரின் விவேகத்தை உணர்ந்த மன்னர் அந்த மகாநாட்டில் பேசுவதற்கு தன்னை விட விவேகானந்தரே சிறந்தவர் என தீர்மானிக்கிறார். அவருடைய வேண்டுகோளை ஏற்ற சிக்காகோ அந்த அமைப்பாளர்கள் விவேகானந்தரை அந்த சிக்காகோ நிகழ்வில் பேசுவதற்கு அழைக்கிறார்கள். அந்த உலக புகழ்பெற்ற சொற்பொழிவை அவர் ஆற்றுவதற்கான சந்தர்ப்பம் இப்படித்தான் வாய்த்தது. மற்றவர்களெல்லாம் அங்கு வந்திருந்தவர்களை, கனவான்களை, சீமாட்டிகளை என அழைத்து பேச்சு ஆரம்பிக்க விவேகானந்தர் தனக்கே உரிய தனித்துவத்தோடு அன்பான சகோதர சகோதரிகளை என்று பேச ஆரம்பித்தார். உலக மக்கள் யாவரும் இந்தியர்களின் சகோதர சகோதரிகள் என்ற கருத்தை ஆணித்தரமாக சொன்னவர் அந்த ஒரு வார்த்தைக்காக அரங்கம் அதிர்ந்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழனின் பண்பாட்டை சிக்காகோவில் விவேகானந்தர் வித்தியாசமாக வெளிப்படுத்தியிருந்தார். செப்டம்பர் 11 பிறகு மேலும் 3 நாட்கள் அவருடைய சொற்பொழிவுகளில் அங்குள்ள மேற்குலகம் மயங்கி கிடந்தது. அளவுக்கு மீறிய மதப்பற்று, மூடத்தனமான பக்தி, இவற்றிலிருந்து தோன்றிய மதவெறியால் உலகம் வன்முறைகளிலும் இரத்தத்திலும் மிதந்து கொண்டிருக்கிறது. அதனால் மனித நாகரீகம் அழிந்து எத்தனையோ சமூகங்கள் நம்பிக்கை இழந்துவிட்டன என விவேகானந்தர் தனது உரையில் குறிப்பிட்டார். அவருடைய பேச்சையும் சொற்பொழிவையும் கேட்டு அதிசயித்த ஒரு பெண் விவேகானந்தர் சென்ற இடமெல்லாம் பின்தொடர்ந்தார். அவரை தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று கடும் முயற்சி செய்தார். அமெரிக்காவின் முக்கிய இடங்களிலெல்லாம் அவர் பேசுவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அவரும் அங்கெல்லாம் சென்று பேசினார். அந்த இடங்களிலெல்லாம் அந்த பெண்ணும் அவரை பின்தொடர்ந்தார். இறுதியாக அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அமெரிக்க இளைவர்கள் பலர் என் அழகில் மயங்கி என்னை சுற்றுகிறார்கள், ஆனால் நான் உங்கள் அறிவில் மயங்கி உங்களை சுற்றி வருகிறேன். என்னுடைய அழகும் அறிவும் சேர்ந்தால் நன்றாக இருக்குமே, நாம் திருமணம் செய்து கொண்டால் என் அழகோடும் உங்கள் அறிவோடும் சேர்ந்த குழந்தை பிறக்கும் என்று கூறினார் அந்த 20 வயது பெண். அப்போது 30 வயது தொட்டிருந்த விவேகானந்தர் மாறி பதில் சொன்னார். தாய், எனக்கு 30, உங்களுக்கு 20 வயது இருக்கும். நாம் திருமணம் செய்து நமக்கு பிறக்கும் குழந்தை அறிவு மிக்கதாக இருக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதற்கு பதிலாக நீங்கள் என்னையே மகனாக ஏற்றுக்கொள்ளலாமே என்றார். சுவாமி விவேகானந்தரின் அந்த பதிலை கேட்டு ஆடி போய்விட்டாராம் அந்த பெண். தன் கண்ணான் காண்கின்ற பெண்களையெல்லாம் தாயாக கருதியவர் சுவாமி விவேகானந்தர் என்பதற்கு உதாரணமாக சொல்லப்படக்கூடிய ஒரு கதை இது. சிக்காகோ சொற்பொழிவுகளை முடித்துக்கொண்டு உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்றுவிட்டு 1897 ராமேஸ்வரம் திரும்பினார் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் சொற்பொழிவாற்ற வெவ்வேறு ஊர்களுக்கு செல்வது வழக்கம். அப்படியாக ஒரு முறை அமெரிக்காவின் ஒரு ஊரில் தங்கியிருந்தார். அங்கு ஒரு நீரோடையும் பாலமும் இருந்தது. ஒரு நாள் சுவாமி விவேகானந்தர் நீரோடை கரையில் நடந்து கொண்டிருந்த போது இளைஞர்கள் சிலர்
முட்டையோடுகளை துப்பாக்கியால் குறிவைத்து சுடுவதற்கு பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் முட்டையோடுகளை ஒரு நூலில் கட்டி நீரோடையில் மிதக்க விட்டிருந்தார்கள். அந்த நூல் நீரோடை கரையில் இருந்து ஒரு சிறிய கல்லில் கட்டப்பட்டிருந்தது. நீரோடை நீரின் அசைவுக்கேற்ப நூலில் கட்டப்பட்டிருந்த முட்டையோடுகளை லேசாக அசைத்துக் கொண்டிருந்தது. இளைஞர்கள் பாலத்தில் நின்று அந்த ஓடை நீரில் அசைந்து கொண்டிருக்கும் முட்டையோடுகளை சுடுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் துப்பாக்கியால் முட்டையோடுகளை சுட்டார்கள். ஆனால் அவர்கள் வைத்த குறி தவறி தவறி போயிட்டு ஒரு முட்டையோட்டை கூட அவர்களால் சுட முடியவில்லை. இளைஞர்களின் இந்த செயலை நீண்ட நேரமாக விவேகானந்தர் பார்த்திருக்கிறார். இவர்களால் இந்த முட்டையோடுகளை சுட முடியவில்லை என்று நினைத்தார். அதனால் அவர் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அதை அங்கிருந்த இளைஞர்களில் ஒருவன் கவனித்தான். அவன் விவேகானந்தரிடம், பார்ப்பதற்கு இந்த முட்டையோடுகளை சுடுவது சுலபமான செயல் போன்று தெரியும், ஆனால் நீங்கள் நினைப்பது போல இந்த முட்டையோடுகளை சுடுவது அவ்வளவு சுலபமானது அல்ல. நீங்களே முயற்சித்து பாருங்கள், அப்போது உங்களுக்கு புரியும் என கூறினான். விவேகானந்தர் துப்பாக்கியை கையில் எடுத்தார். அங்கிருந்த முட்டையோடுகளை குறிவைத்து சுட ஆரம்பித்தார். அப்போது அங்கு சுமார் 12 முட்டையோடுகள் நீரோடையில் மிதந்து கொண்டிருந்தன. விவேகானந்தர் வைத்த குறி ஒன்று கூட தவறவில்லை. வரிசையாக அவர் ஒவ்வொரு முட்டையோடாக சுட்டார். அங்கிருந்த அத்தனை முட்டையோடுகளும் வெடித்துச் சிதறன. அதை பார்த்த இளைஞர்கள் மிகவும் ஆச்சரியமடைந்தார். நீங்கள் துப்பாக்கி சுடுவதில் ஏற்கனவே நல்ல பயிற்சி பெற்றவராக இருக்க வேண்டும், அதனால் தான் நீங்கள் இத்தனை முட்டையோடுகளையும் குறிதவராமல் சுட்டுவிட்டீர்கள் இல்லையா என்று வினாவினார்கள். அதற்கு பதிலளித்த விவேகானந்தர், என் வாழ்நாளில் இன்றுதான் முதன்முறையாக துப்பாக்கி தொடுகிறேன் என்றார். அந்த இளைஞர்களால் அவரை நம்ப முடியவில்லை. அப்படியானால் ஒரு குறி கூட தவறாமல் உங்களால் எப்படி முட்டையோடுகளை சுட முடிந்தது என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு விவேகானந்தர், மனதை ஒருமுகப்படுத்துவதில் தான் இருக்கிறது. மனதை ஒருமுகப்படுத்தி செய்யும் எந்த செயலும் வெற்றியை தரும் என்று பதிலளித்தார். கோழைகளுடனோ அல்லது அர்த்தமற்ற அரசியலுடனோ எனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்பது அவருடைய அடிப்படையாக இருந்தது. இப்படியான விவேகானந்தர் விட்டு சென்ற பொன்மொழிகளில் சிலவற்றை இன்றைய நாளில் பகிர்ந்து கொள்வது சிறப்பாக இருக்கும். நமது சமுதாயம் இப்போது இருக்கும் தாழ்ந்த நிலைமைக்கு மதம் காரணமல்ல. மதத்தை முறையாக பின்பற்றாமல் போனதுதான் சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்று நான் சொல்வேன். தீண்டாமையை தீவிர கொள்கையாகவும் உணவு உண்பதையே தெய்வமாக கருதும் வரை நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. தீண்டாமையை தீவிர கொள்கையாகவும் உணவு உண்பதையே தெய்வமாக கருதும் வரை நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. அடிமைகளின் குணமாகிய பொறாமையை முதலில் அழித்து விடுங்கள். அடிமைகளின் குணமாகிய பொறாமையை முதலில் அழித்து விடுங்கள் என்றார் விவேகானந்தர். எப்பொழுதும் பொறாமையை விளக்குங்கள். இதுவரையில் நீங்கள் செய்யாத மகத்தான காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பதற்கு அது ஒன்றே வழி. தன்னலம் சிறிதுமில்லாமல் நிறைந்த அன்புடன் பழகுபவர்களே இப்போது உலகத்திற்கு தேவைப்படுகிறார்கள். இப்போதோ சொல்லி வைத்தது இப்போதும் தேவையாக இருக்கிறது. தன்னலம் சிறிதுமில்லாமல் நிறைந்த அன்புடன் பழகுகின்றவர்களே இப்போது உலகத்திற்கு தேவைப்படுகிறார்கள். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளே உள்ளன. உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளே உள்ளன. நாங்கள் வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறோம், யாராவது உதவி செய்ய மாட்டார்களா? யாராவது எனக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண மாட்டார்களா? எனக்கு ஸ்ட்ரென்த் கிடைத்து விடாதா என்று. ஆனால் விவேகானந்தர் சொல்கிறார், உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும், உனக்கான சப்போர்ட், உனக்கான ஸ்ட்ரென்த் எல்லாமே உன்னிடம் இருக்கிறது. அதை நீ கண்டடைய வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் அணுகக்கூடாது. உன்னை நீயே பலவீனன் என்று நினைத்துக் கொள்வது மிகப்பெரிய பாவம். நாங்கள் அடிக்கடி எல்லோரும் விடக்கூடிய தவறு இந்த நெகட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி கம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய நான் பலவீனமானவன், தோற்றுக்கொண்டிருக்கிறேன், எப்போதும் நான் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி பெற முடியவில்லையே, ஒரு பலவீனமான மனநிலையில் இருக்கிறேன் என்று நாங்கள் எங்களையே தாழ்வு சிக்கலுக்குள் கொண்டு செல்வது மிகப்பெரிய பாவம் என்று சொன்னார் விவேகானந்தர். பலவீனம் இடிகராத சித்திரவதையாகவும் துன்பமாகவும் அமைந்துவிடும். அதனால் பலவீனம் என்று நினைத்துக் கொள்வது மிகப்பெரிய பாவம். செயல் நன்று, சிந்தித்து செயலாற்றுவதே நன்று. உனது மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் நிரப்பு. அவற்றை ஒவ்வொரு நாளின் பகலின் இரவிலும் முன்னிறுத்து. அதிலிருந்து நல்ல செயல்கள் விளையும். நல்லதை நினைத்துக் கொண்டிருந்தால் நல்ல விடயங்களே நடக்கும். நல்ல விடயங்களை நீ அடைவாய். சுயநலமின்மை, சுயநலம் என்பவற்றை தவிர கடவுளுக்கும் சாத்தானுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை. கடவுளும் சாத்தானும் யார் என்றால், சுயநலம் மிக்கவர்கள் சாத்தான்கள், சுயநலம் இல்லாதவர்கள் கடவுள். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய். ஆனால் அதற்காக நீ முயற்சி செய்ய வேண்டும் என்பது விவேகானந்தரின் கூற்று. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நான் இப்போது இருக்கும் நிலைக்கு நானே பொறுப்பு. அழகான ஒரு அடிப்படை தத்துவம். நான் இப்போது இருக்கும் நிலைக்கு நானே பொறுப்பு. வேறு யாரையும் பொறுப்பு கூற முடியாது. உலகத்தை, உலகின் வெளியில் இருக்கக்கூடிய அழுத்தங்களை, வெளியில் இருக்கக்கூடிய புறச்சூழலை காரணம் காட்டி நாம் தப்பித்துக் கொள்ளக்கூடாது. நாங்கள் இருக்கின்ற நிலைக்கு நாங்களே பொறுப்பேற்க வேண்டும். சோம்பேறித்தனத்தை எந்த வழியிலும் திருத்தியாக வேண்டும். சுறுசுறுப்பு என்பதற்கு
எதிர்ப்பது என்று பொருள். பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டிய முதலுமாக உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும். வலிமையே மகிழ்ச்சிகரமான நிரந்தரமான வளமான அமரத்துவமான வாழ்க்கை. வலிமையே மகிழ்ச்சிகரமான நிரந்தரமான வளமான அமரத்துவமான வாழ்க்கை. ஏனையவர்களுடைய பாராட்டிற்கும் பழிக்கும் சவிசாய்த்தால் மகத்தான காரியங்கள் எதையும் செய்ய முடியாது. மற்றவர்கள் பாராட்டுவார்கள் அல்லது பழிப்பார்கள், ஆனால் அதை எதிர்பார்த்து கொண்டு நாம் இருந்தால் மகத்தான காரியங்களை செய்ய முடியாது. ஆகவே செய்வதை நீ செய். தோல்விகளை பற்றி கவலைப்படாதீர்கள். லட்சியத்திலிருந்து 1000 தடவை வழுக்கி விழுந்தாலும், லட்சியத்திற்கு உழைப்பதில் பிழைகள் நேர்ந்தாலும், திரும்ப திரும்ப அந்த லட்சியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இலட்சியத்தை அடைய 1000 தடவை முயலுங்கள். அந்த 1000 தடவை தவறினாலும் இன்னொரு முறை முயலுங்கள். முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள். வெற்றிகளை சந்தித்தவன் இதயம் பூவை பூன்று மென்மையானது. தோல்விகளை மட்டுமே சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது. இதயம் சொல்வதை செய். வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு. நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவம் சிறந்தது என்பதை உணர். உண்மைக்காக இதையும் துறக்கலாம், ஆனால் இதற்காகவும் உண்மையை துறக்கக்கூடாது. பொய் சொல்லி தப்பிக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. கீழ்ப்படிய கற்றுக்கொள். கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்து அடையும். எந்த குடும்பத்தில் உள்ள பெண்மை கொண்டாடப்படவில்லையோ அந்த வீடு பாழ், அந்த நாடும் பாழ். அழகான தத்துவங்களை விட்டு சென்ற விவேகானந்தரை இன்றைய நாளில் நாம் நினைவில் கொள்வோம். 8:36 நிமிடம்.

0: உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பெஸ்டோக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு காப்புறுதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை அழைக்கலாம். குணா, பொதுவாக எல்லோரும் காப்புறுதி ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார்கள், ஆனால் அது அவர்களுக்கு பொருத்தமானதா? அவர்களுடைய தேவைகள் சில வேளைகளில் மாறியிருக்கலாம். சில வேளைகளில் அவர்கள் இப்போது ஒரு சிறிய தொகையை கட்டி கொண்டிருந்தால் கால ஓட்டத்தில் அவர்கள் பெரிய தொகையை கட்ட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுவதாக கூட சிலர் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வாறான பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு என்ன வகையான வழிமுறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும்?
1: இந்த லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் பாலிசி வைத்திருப்பவர்கள் அதை வந்து ரிவ்யூ பண்ணி அதில் உண்மையாக என்ன எங்களிடம் இருக்கின்றது என்பதை அறிவது மிகவும் முக்கியம் என நாங்கள் பல தடவை இதற்கு முன்னரும் கதைத்திருக்கின்றோம். ஏன் இந்த ரிவ்யூ முக்கியம் என்று பார்ப்போமே ஆனால், அண்மை காலமாக என்னை அழைத்து இந்த பாலிசி ரிவ்யூ பண்ணினவர்களை பார்க்கும் பொழுது அவர்களிடம் இருக்கக்கூடிய யூனிவர்சல் லைஃப் என்ற ஒரு பாலிசி இருக்கின்றது. இப்போ யூனிவர்சல் லைஃப் என்ற பாலிசி வந்து ஒரு பெர்மனண்டான பாலிசி. லைஃப் டைம் எங்களோட பேமெண்ட் மாறாது, இல்லாட்டி குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு மட்டுமே கட்டினால் அந்த பாலிசி பீரியட் ஆஃப் ஆகிவிடும். அதாவது 20 வருடங்கள் இல்லாவிடில் 10 வருடம் கட்டினால் அதுக்கு பிறகு கட்ட தேவையில்லை, பெய்டோ ஆகிவிடும் என்று சொல்லி ஒரு மக்களிடையே அப்படியான ஒரு நம்பகத்தன்மை இருக்கின்றது. அதாவது அப்படி நம்புகின்றார்கள். உண்மையில் யூனிவர்சல் லைஃப் பாலிசி என்பது வந்து அதில் பல ஆப்ஷன்ஸ் இருக்கின்றது. அந்த பாலிசியை வாங்குவதற்கான ஆப்ஷன்ஸ் வந்து பலவையாக இருக்கின்றது. ஒன்று வந்து யூனிவர்சல் லைஃபில் இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் என்ற ஃபேக்டர் வந்து மிகவும் முக்கியம். அதாவது வந்து லெவல் காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ், அப்படியான ஒரு யூனிவர்சல் லைஃபை வாங்கும் பொழுது அது வந்து பிரீமியம் மாறாது. ஆனால் யூனிவர்சல் லைஃபில் இன்னும் ஒரு கேட்டகரி இருக்கின்றது, YRT, அதாவது வந்து இயர்லி ரினியூவபிள் டேர்ம், இல்லாட்டி ART, அனுவலி ரினியூவபிள் டேர்ம். அப்படி எடுக்கின்ற பாலிசி வந்து ஒவ்வொரு வருடமும் பிரீமியம் இன்க்ரீஸ் பண்ணுகின்றது. ஆனால் அந்த பிரீமியம் இன்க்ரீஸ் வந்து உங்களுக்கு தெரிய வராது, ப்ராபபிளி ஒரு 20 இயர்ஸுக்கு அல்லது 25 இயர்ஸுக்கு தெரிய வராது. டிபெண்ட் ஆன் த ஏஜ், நீங்கள் வாங்குகிற வயதை பொறுத்து அட்லீஸ்ட் 5-10 இயர்ஸுக்கு மினிமம் தெரிய வராது. ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த YRT இல்லாட்டி ART டைப்பான யூனிவர்சல் லைஃபை பாலிசியை தந்தவர்கள் உங்களுடைய அந்த அனுவல் இல்லாட்டி மந்த்லி பேமெண்ட்லும் பார்க்க ஒரு குறிப்பிட்ட 10-20-30 டாலரை கூடவாகவே உங்களிடம் எடுக்கின்றார்கள் மாதாந்தமாக. எனவே இயர்லி அது இன்க்ரீஸ் பண்ணுவதை வந்து நீங்கள் 5-15 ஆண்டுகள் வரையும் ரியலைஸ் பண்ண மாட்டீங்கள். அப்படி ரியலைஸ் பண்ணும் பட்சத்தில் ஒரு 60-65 வயதில் அது வந்து YRT இயர்லி ரினியூவபிள் டேர்ம், ஒவ்வொரு வருஷமும் இந்த பிரீமியம் கூடுகின்றது என்பதை அறியும் பட்சத்தில் உங்களுடைய ஹெல்த் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஓ, அந்த கட்டுக்காசு வந்து மிகவும் உங்கள் பட்ஜெட்லும்பாக மிகவும் அதிகமாக இருக்கும். உதாரணமாக $100 மந்த் கட்டி வந்தவர் ஒருவர் வந்து ஒரு 60 வயது வரும் பொழுது அவருக்கு ஒரு நோட்டீஸ் வரும், உங்களுடைய மாத கட்டணம் $400 என்று சொல்லி. இப்படியாக இந்த யூனிவர்சல் லைஃபில் இருக்கக்கூடிய அந்த பாலிசி வந்து நீங்கள் வைத்திருப்பது லெவல் காஸ்டாக இருக்கின்ற பாலிசியாக இருந்தால் நன்மை, இல்லை இது YRT இல்லாட்டி ARTயாக இருந்தால் மிகவும் முக்கியமாக நீங்கள் இதை ரிவ்யூ பண்ணி இதை தெளிவாக விளங்கிக் கொள்வது முக்கியம். எனவே இந்த பாலிசி ரிவ்யூ என்பது மிகவும் முக்கியம். உங்களுடைய அரமணித்தியாலத்தை செலவழித்து ஒரு பாலிசி ரிவ்யூக்காக என்னை அழையுங்கள். நாங்கள் திட்ட தெளிவாக இதற்கான விளக்கத்தை உங்களுக்கு தர முடியும்.
0: குணா துரைசிங்கத்தை அழைத்து இது தொடர்பிலான மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-528-1407. GT Brokers in Guna Thuraisingam, 416-528-1407.

0: 8:50.
1: காட்டுக்கரு பண்பலை
2: ஸ்காம்ரோவில் சரவண பவன். மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும், ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியிலிருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
5: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 சாரீஸ் $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. மில்க் பாய்லர், இட்லி சட்டி, அப்பச்சட்டி அனைத்து மலிவு விலைகளில். ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் Textiles, 3031 Markham Road, Unit 38, Chandramolishwarar Alayam Arake, 416-492-7973.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

0: ஒலிக்கும்
1: பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திரைக்கலையத்தில் மதிமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம் புதிய காலை இப்பொழுதை நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். வெப்பம் சற்று உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாளையும் நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கப் போகின்றோம். சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு காலை இப்பொழுதாகவும் கூட இந்த வேளை வந்து சேர்ந்திருக்கின்றது. காலை 9:01 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 102.7 அலைவரிசையின் ஊடாக eastfm.ca என்ற இணையதள முகவரியிலும் நீங்கள் தொடர்ந்து வந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். இன்றைய காலை பொழுதிலும் 12 வரைக்கும் நேற்று இன்று நாளை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூலை மாதத்தின் 9 வியாழக்கிழமையின் காலை வேளை இன்றைய நாள் ஜூலை 9 பிறந்த நாள், திருமண நாள், சிறு நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த கோடை காலத்தினாலும் உங்களுக்கு சந்தோஷமாக அமையட்டும். தொடர்ந்து வருகின்ற எல்லா நாட்களுமே மிக முன்னேற்றகரமான நாட்களாகவும் தொடரட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு.

அழகான ஒரு பாடலோடு நேற்று இன்று நாளை ஆரம்பித்திருக்கின்றது. காலை 9:06 வியாழக்கிழமையின் இந்த காலை இப்பொழுதில் ஒரு சிந்தனையும் நாங்கள் பார்க்கலாம். நாம் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தால் கிடைப்பதில்லை. அது தினமும் எடுக்கும் சிறிய முடிவுகள், ஒழுக்கமான பழக்கங்கள், தொடர்ந்து செய்யும் முயற்சிகள் மற்றும் விடாமல் போராடும் மனநிலையின் கூட்டுத்தொகையாகத்தான் கிடைக்கின்றது. ஒரு மரம் 1000 பழங்களை கொடுப்பதற்கு முன் பல ஆண்டுகள் அதன் வேர்களை ஆழமாக வளர்த்துக் கொள்ளுகின்றது. அதுபோலதான் மனிதனின் வெற்றியும் வெளியில் தெரியும் முன் உள்ளே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்க வேண்டும். அந்த மாற்றத்தை தொடங்கும் நாள் இதுவாக இருக்கலாம் என்பதைத்தான் ஒரு அழகான சிந்தனை சொல்லி நிற்கின்றது. வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றோம். ஆனால் அந்த வெற்றி வந்து நாங்கள் நினைத்த உடனேயே எங்களது கைகளில் கிடைத்தாக வேண்டும் என்ற ஒரு பேராசை மனதுக்குள் முளைவிடுகின்ற போதுதான் அது சாத்தியமில்லாமல் பெரும்பாலும் போய்விடுகின்றது. ஒரு பொறுமையுடன் கூடிய தொடர் உழைப்பு, விடாமுயற்சி, எப்போதும் எது வந்தாலும் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு மனநிலை, ஒழுக்கமான பழக்கங்கள், இன்னென்ன நேரத்துக்கு இந்தந்த செயல்களை நாங்கள் எப்போதும் செய்வோம், எதையுமே நாங்கள் கைவிடப் போவதில்லை என்பது தொடர்பான தொடர்ச்சியான ஒழுக்கமான பழக்கங்கள், சின்ன சின்ன முடிவுகளை சரியாக எடுத்துக்கொள்ளுதல் என்பது மிக சிறப்பான ஒரு பயணத்திற்கான ஒரு வாய்ப்பையும் வழங்கும். இப்படிப்பட்ட செயல்களின் மூலமாகத்தான் நாங்கள் கடைசியிலே அந்த ஒரு ஆசைப்பட்ட வெற்றியை பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவும் கூட இருக்கின்றது. அதை விடுத்து உடனடியாக எங்களுக்கு வெற்றி வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் அது பெரும்பாலும் சாத்தியமில்லாமல் தான் இருக்கின்றது. இயற்கை வந்து பொறுமையோடு தன்னை எப்போதும் வளர்த்து கொண்டே இருக்கும். பல ஆண்டுகள் அதன் அந்த இயற்கையின் வளர்ச்சிதான் அடுத்த கட்டத்திற்கு அதை கொண்டு செல்லுகின்றது. ஒரு பெரிய மரம் என்பது தொடர்ந்து பழங்களை வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முன் பல ஆண்டுகள் அது மிக ஆழமாக தனது வேர்களை பரப்பிக்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கின்றது. கிளைகள் வளர்த்து அந்த பழங்களை கொடுப்பதற்கான எல்லா நிலைமைகளும் சரியாக வந்ததுக்கு பிறகுதான் அந்த மரம் பழங்களை கொடுக்க தொடங்குகின்றது. அதுபோலதான் மனிதனின் வெற்றியும் கூட வெளியில் அது தெரிவதற்கு முன்பு உள்ளே நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி இருக்க வேண்டும். அந்த மாற்றத்திற்கு தான் எங்களுக்கான சரியான ஒழுக்கங்கள், பழக்கங்கள், தொடர் முயற்சிகள், விடாமுயற்சிகள், போராடும் மனநிலை எல்லாமே எப்போதும் தேவைப்படுகின்றது. எனவே அந்த ஒரு மாற்றத்தை நாங்கள் சாத்தியமாக்குவதற்கான ஒரு தொடக்கத்தை இன்றே கொண்டு வரலாம். ஏற்கனவே தொடங்கியிருந்தால் அதனை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றலாம் என்பதையும் இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு ஆழமான செய்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த சிந்தனையின் மூலமாக நாம் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தால் கிடைப்பதில்லை. அது தினமும் எடுக்கும் சிறிய முடிவுகள், ஒழுக்கமான பழக்கங்கள், தொடர்ந்து செய்யும் முயற்சிகள், விடாமல் போராடும் மனநிலையின் கூட்டுத்தொகை. ஒரு மரம் 1000 பழங்களை கொடுப்பதற்கு முன் பல ஆண்டுகள் வேர்களை பரப்புகின்றது. அதுபோல ஒரு மனிதனின் வெற்றியும் வெளியில் தெரியும் முன் உள்ளே ஒரு பெரிய மாற்றம் நிகழ வேண்டும் என்பதே இன்றைய காலையின் சிந்தனையாகவும் கூட சொல்லிக் கொள்ளலாம். காலநிலையிலே வெப்பநிலை உயர்வாக இருக்கின்ற நிலைமைதான் தொடர்கின்றது. நேற்றும் வெப்பம், இன்றைக்கும் வெப்பம் என்பதன் காரணமாக காலை பொழுதிலேயே நாங்கள் 34°C வரை உணர்கின்றோம். இந்த வேளையில் 25 வெப்பநிலையாகவும் இருக்கின்றது. இன்றைய தினம் வெப்பநிலை உயர்வு இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குமே என்றால் ஏற்கனவே வெப்பநிலை உயர்ந்திருக்கு.

இன்று காலையிலேயே 27 வரை வெப்பநிலை உயர்ந்து 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்து அதே 2 டிகிரி செல்சியஸ் உடல்நிலை உயர்வையும் நாங்கள் சந்திக்க போன்றோம். 36 வரை என்று கூடிய உடல்நிலை உயரக்கூடிய சாத்தியங்கள் பிற்பகல் வேளையில் சொல்லப்பட்டிருக்கின்றன. இரவு பொழுதில் 20-22 உடல்நிலையாகவும் இருக்கும். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும் 1 மணி வரைக்கும் அதன் பின்பு மழை தொடங்கலாம். தண்டர்ஸ்டோமுக்கான வாய்ப்புகள் இன்று சற்று அதிகமாகத்தான் சொல்லப்படுகின்றன. 5 மில்லிமீட்டர் அளவில் ஸ்காப்ரோ பகுதியில் மழை பிற்பகலில் இருக்கும். மாலையில் 1-3 மில்லிமீட்டர், இரவு வேளை 1 மில்லிமீட்டர் அளவிலான மழை தூரலும் கூட இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே மதிய பொழுதிலிருந்து இடியுடன் கூடிய மழையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். ஒன்டாரியோவின் பல இடங்களிலும் திடீரென்று வந்து போகக்கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இன்று சொல்லப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே அதே நேரம் ஒரு சில இடங்களில் பெரிய அந்த ஹெயிலும் கூட இருக்கக்கூடிய சாத்தியங்களை சொல்லி இருக்கின்றார்கள். ஒன்டாரியோவின் ஒவ்வொரு இடங்களில் சற்று ஒவ்வொரு விதமான பாதிப்புகளை இந்த மழை இன்றி கொண்டு வரலாம். தொடர்ந்து வருகின்ற நாளைய தினம் வெள்ளிக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் 26-33 உணர போகின்றோம். சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் நாளைய நாளுக்கு சொல்லப்படுகின்றன. வீக்கெண்டை பொறுத்தளவில் அதிக வெப்பம் இல்லாத வெளிச்சம் மிக்க ஒரு வார இறுதியாக இருக்கும் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. சனிக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் 25-29 உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் கூட நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சனிதையாகத்தான் வரப்போகின்றது. 26 வெப்பநிலை, 30 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். எனவே அதிக வெப்பம் உயராத ஒரு வார இறுதியாகவும் இருக்கும். நல்ல வெளிச்சமும் இருக்கக்கூடிய ஒரு வார இறுதி. மழை ஞாயிறு இரவு வேளைதான் கொஞ்சம் சொல்லப்படுகிறது. எனவே பகல் பொழுதில் மழை வந்து இடையூறு செய்யப்போவதில்லை. எனவே வெளியிலே கொண்டாட்டமாக அனுபவிப்பதற்கான ஒரு வார இறுதியாக இருக்கலாம் இந்த வார இறுதி. திங்கட்கிழமை பார்த்தால் சூரிய வெளிச்சமும் இருக்கும், மழையும் அதுவும் தண்டர்ஸ்டோம் இடையிடையே வந்து போகலாம். காலை மதியம் மாலை என்று சொல்லி தொடர்ந்து சொல்லப்படுகின்றது. சூரிய தொடர்ந்திருக்கலாம். 27 வெப்பநிலை, மீண்டும் 34 வரை திங்கட்கிழமை வெப்பநிலை உயர்கின்றது. அடுத்த வாரம் செவ்வாய் புதன் கிழமைகள் அதிக வெப்பம் உயர்ந்திருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். வியாழக்கிழமையும் கிட்டத்தட்ட வெப்பமாக தான் இப்போது சொல்லப்படுகின்றது. அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்து 30 வெப்பநிலை உயர்ந்து 39 நாங்கள் உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சமும் முகிலும் அணிந்திருக்கும். அடுத்த புதன் 30-36 உணரப்படும். வெளிச்சம் முகில் அணிந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. அடுத்த வியாழனும் கூட 36 வரை உணர்நிலை உயர்வு இருக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் பகிரப்படுகின்றன. ஜூலை மாதத்தின் நடுப்பகுதியும் நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே சற்று வெப்பம் உயர்வாக தான் இருக்கும் இந்த மாதம் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். 9:11 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். வியாழக்கிழமையின் காலை வேளை

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் சிங், மார்னிங் சேர் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது,
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
7: கோடை காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
8: செலசி.ca. ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

புவனா ஒரு கேள்விக்குரிய இத்திரைப்படத்தில் இருந்து பாடலில் கேட்டிருக்கின்றோம். 9:27 இருக்கின்றது. நேற்று இன்று நாளே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் போக்குவரத்து நிலைமைகளை நாங்கள் பார்க்கலாம். மாக்கம் வீதி தாண்டிய பகுதிகளில் 401 வெஸ்ட் பவுண்டில் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. அதுவும் கெனடி வீதியை அண்மித்த பகுதியில் கலெக்டர்ஸ் வந்து கடுமையான தாமதங்களை எதிர்கொள்ளுகின்ற நிலைமை பொது காணப்படுகின்றது. காரணம், பர்ச் மவுண்ட் ரோட் தாண்டிய இடத்தில் கலெக்டர்ஸில் வந்து ஒரு வாகன விபத்தொன்று நிகழ்ந்திருப்பதன் காரணமாக கெனடி வீதிக்கு முன்னரான பகுதியில் இருந்து அந்த விபத்து நிகழ்ந்த இடம் வரைக்கும், அதாவது பர்ச் மவுண்ட் தாண்டிய இடங்கள் வரைக்கும் மிக கடும் தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது 401 வெஸ்ட் பவுண்டில். டிவிபி தாண்டிய இடங்களிலும் தாமதங்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளப்படுகின்றன. ஆனால் குறைவான வாகனங்கள் தான் யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் காணப்படுகின்ற நிலைமை இப்போது இருக்கின்றது. கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்தும் தாமதங்கள் சற்று அதிகம்தான் இருக்கின்றன. ஹைவே 400 வரைக்குமே அதிக தாமதங்கள் தான் எதிர்கொள்ளப்படுகின்றது. எஸ்லிங்டன் அவென்யூவில் இருந்து கிப்ளிங் வரைக்கும் கூட தாமதங்கள் உயர்வாகவே காணப்படுகின்றது. அதிக வாகனங்கள் அந்த பகுதியில் நிலவுகின்றது. அதன் பின்பு ஹைவே 47 வரைக்கும் குறைந்த தாமதங்கள் நிலவுகின்ற நிலைமை இருக்கின்றது. சற்று அதிகமான வாகனங்களை தான் நீங்கள் இந்த பொழுதில் 401 வெஸ்ட் பவுண்டிலும் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஈஸ்ட் பவுண்டும் கூட கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்கின்றது. 401 ஹைவே 47 பகுதிகளிலிருந்து தாமதங்கள் காணப்படுகின்றன. அதிக தாமதங்கள் தொடர்ந்து கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமை இப்போது தென்படுகின்றது ஈஸ்ட் பவுண்டிலும் கூட. அதன் பின்பு யங் ஸ்ட்ரீட்டிலிருந்து டிவிபி வரைக்கும் குறைவான வாகன நெரிசல்கள் தொடர்ந்து காணப்படுகின்றது. இந்த வேளையில் டிவிபி சவுத் பவுண்டை பார்த்தால் 401 தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. யோக்மில் ஸ்டோர் தாண்டிய இடத்தில் சற்று உயர்கின்றது. அதன் பின்பு குறைந்த தாமதங்கள் நிலவுகின்றது. டிவிபி அண்மித்த பகுதியில் வாகன நெரிசல்கள் சற்று அதிகரிக்கின்ற நிலைமை காணப்படுகிறது. சவுத் பவுண்டில் டிவிபியை பொறுத்தளவு நார்த் பவுண்டை பார்த்தால் எக்னிங்டனுக்கு முன்னர் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. எக்டிங்டன் தாண்டிய இடங்களிலிருந்து லோரன்ஸ் வரைக்கும் வாகன நெரிசல்கள் உயர்வாக காணப்படுகின்றன. அதன் பின்பு சற்று குறைந்த தாமதங்கள் யோக்மில் ஸ்ரோட் வரைக்கும் தொடர்ந்து நிலவுகின்றது. 404 சவுத் பவுண்ட் ஃபிஞ்ச் தாண்டிய இடங்களில் வாகன நெரிசல்கள் ஆரம்பிக்கின்றன. இருந்தாலும் ஷெப்படி அண்மித்த பகுதியில் தான் அதிகரிக்கின்றது என்பதை தான் சொல்லலாம். 401 வரைக்கும் தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன. 404 சவுத் பவுண்டிலும் இந்த வேளையில் இன்றைய நாளின் முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பிடித்திருக்கின்ற, பலருக்கு பிடிக்காத மனம் கொண்டிருக்கின்ற ஒரு பழம், ஆனாலும் மிக பிரபலமான ஒரு பழம் டூரியன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த டூரியன் பழத்திற்கான ஒரு நாளாக இன்றைய தினம் வந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த டூரியனை பொறுத்தளவில் கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்று சொல்லி, அதுவும் கூட சவுத் ஈஸ்ட் ஏசியா போன்ற இடங்களில் பெரிதும் மதிக்கப்படுகின்ற ஒரு பழமாகவும் கூட இருக்கின்றது. அதன் மிக மிக பலமான வாசனை, செறிவான சுவைக்காக அறியப்படக்கூடிய உலகத்தின் மிக சுவாரஸ்யமான பழங்களில் ஒன்றாகத்தான் அந்த டூரியன் வந்து காணப்படுகின்றது. பழங்களின் ராஜா. ஒரு சில இடங்களில் மாம்பழம் கொண்டாடப்படுகின்றது, ஒரு சில இடங்களில் பலாப்பழம். சவுத் ஈஸ்ட் ஏசியா போன்ற இடங்களில் டூரியன் வந்து பழங்களின் ராஜா என்று சொல்லி கொண்டாடப்படுகின்றது. ஒரு கிரீமியான, ஒரு மென்மையான அந்த சுளை பகுதியையும் தனித்துவமான சுவையையும் மிக அதிகமான ஒரு வாசனையையும் கொண்டிருக்கின்ற ஒரு பலாப்பழத்தின் ஒரு சிறிய வடிவம் மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழமாகத்தான் இந்த டூரியன் வந்து காணப்படுகின்றது. நீங்களும் கூட சுவைத்திருக்கலாம். எனவே அந்த பழத்தை கொண்டாடக்கூடிய அல்லது இந்த மலேசியா போன்ற நாடுகளில் அதற்கு இருக்கக்கூடிய அந்த கலாச்சார முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு தினம் இன்றைய தினம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். சவுத் ஈஸ்ட் ஏசியாவை பொறுத்தளவில் இந்த துரியன் பழத்தை சாப்பிட்டு விட்டு அதுக்கு பிறகு இந்த ஆல்கஹோலை உண்டால் அது வந்து மிக ஆபத்தான ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும் என்பது தொடர்பான ஒரு நம்பிக்கை இருக்கின்றதாம். ஆனால் இதற்கான விளக்கத்தை மருத்துவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த துரியன் பழத்திலே ஒரு விதமான ஹை சல்ஃபர் கண்டென்ட் வந்து இருக்கின்றதாம். எனவே இந்த நிலையில் அது வந்து ஆல்கஹோலை எங்களது உடலில் பிரேக் டவுன் பண்ணுவதற்கான ஒரு என்சைம், அது வெளியிடப்படுவதை சற்று குறைக்கலாம் இந்த சல்ஃபர் கண்டென்ட். எனவே இதன் காரணமாக ஆல்கஹோலை இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு பிறகு உள்ளெடுக்கின்ற போது ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் இன்டைஜஷன் ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது. ஆனாலும் கூட உயிரிழப்பு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பில்லை என்று சொல்லியும் கூட அவர்கள் அந்த ஒரு நம்பிக்கையின் தவறான விடயம் தொடர்பான விவரங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரம் முக்கியமான இன்னும் சில ஒரு விடயங்களையும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மலேசியா அல்லது வியட்நாம் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த குசின் அங்கு வந்து மிக முக்கியமான ஒரு பழமாகத்தானாம். பலவிதமான உணவுகளை சமைப்பதற்கு அது பயன்படுத்தப்படுகின்றது. அதில் மலேசியான்னு சொல்லி பார்த்தால் பெரும்பாலும் ஒரு விதமான அந்த டூரியன் கறியை வந்து அதிகம் சமைப்பார்களாம். அந்த பழத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரீமி டெக்ஸ்சர், அதனோடு ஸ்பைசஸ் எல்லாவற்றையும் சேர்த்து
செய்யப்படுகின்ற அந்த கறி வந்து மிக பிரபலமானது. வியட்நாமிய அந்த குசின் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய டிசர்ட்ஸ் போன்றவற்றிலே அது பயன்படுத்தப்படுகின்றதாம். டூரியன் ஃபீல்ட் பேஸ்ட்ரீஸ் போன்றவற்றையெல்லாம் அவர்கள் செய்கின்றார்கள். ஸ்மூதிஸ் போன்றவையும் கூட வியட்நாமில் பிரபலமான உணவுகள் இந்த துரியன் தொடர்பாக என்பது தொடர்பாகவும் இங்கு இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து வெரி ரிச் இன் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், வைட்டமின் சி, பொட்டாசியம், டயட்டரி ஃபைபர் போன்றவை நிறைந்திருக்கின்ற ஒரு பழமாக இருக்கின்றது. அது நிதமங்களது இம்யூன் சிஸ்டத்தையும் பூஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், சமிபாட்டில் உதவி செய்யும், அங்கிருந்து ஹார்ட் ஹெல்த்திலும் கூட அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அதிக கலோரி இருக்கக்கூடிய பழங்களில் ஒன்றாகத்தான் இந்த டூரியன் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு தெரிந்து கொள்ளலாம். நிறைய கலாச்சார முக்கியத்துவம் இருக்கின்ற ஒரு பழம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். மலேசியாவில் ஒரு கதை சொல்லப்படுகின்றது, டூரியன் எப்படி உருவானது என்பது தொடர்பான ஒரு புனை கதை. என்ன சொல்லப்படுகின்றதுன்னு சொல்லி பார்த்தால், பழங்காலத்திலே ஒரு மன்னர் வந்து ஒரு அழகான பெண்ணை கவருவதற்கு விரும்பி இருக்கின்றார். அதுக்கு வந்து ஒரு மிக தனித்துவமான ஒரு பழம் ஒன்றை அவர் பரிசளிப்பதற்கு முயற்சிக்கின்றாராம். எனவே அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த தூரியன் பழம் என்று சொல்லி அதன் தனித்துவத்தை சொல்லக்கூடிய மிக பழங்கால கதைகள் வந்து மலேசியாவிலே காணப்படுகின்றது என்று சொல்லித்தான் அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் சொல்லலாம். அதே நேரம் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இந்த பழத்தையும் அதன் சுவையையும் கொண்டாடக்கூடிய வகையில் டூரியன் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் கூட நடத்தப்படுகின்றன பல நாடுகளில் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு டூரியன் டே கடைபிடிக்கப்படுகின்றது. 9:33 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17, 18, 19 மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 416-757-2006
2: பிக்கரிங்கில் GHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11, 12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். ஜூலை 11, 12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487
3: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301 416-841-5301
2: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் ஜூலை 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், ஜூலை 17 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், ஜூலை 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில்ஃபீல்ட் ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-321-6104
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777, mortgagesolutions.ca.
2: என்றும் இசையுடன்
0: ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
2: 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:46 இருக்கின்றது. முக்கியமான ஒரு குட்டி கதை, ஒரு அனுபவம் தந்திருக்கின்ற ஒரு பாடம் என்பதையும் நிச்சயம் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மிக பிரபலமான ஒரு மனிதரை பார்ப்பதற்காக அவரது ஒரு பெண் ரசிகி ஒருவர் அவருக்கு அவரது வீட்டுக்கு முன்னால் பல நாட்கள் காத்திருக்கின்றார். பல தடவைகள் அவரிடம் அவரை பார்க்க முடியாது என்று சொல்லப்பட்ட போதும் கூட அவர் அங்கிருந்து செல்வதே இல்லையாம். ஒவ்வொரு நாளும் வந்து பல மணி நேரம் அவரது வீட்டின் முன்னால் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பெரும் ஆர்வத்தோடு காத்திருப்பது வழக்கமாக போகின்றது. எனவே பல தடவைகள் சொல்லியும் அவர் கேட்கவில்லை என்பதன் காரணமாக ஒரு நாள் அந்த ரசிகையை காண்பதற்கு அந்த பிரபலம் முடிவெடுப்பதாக தனது ஒரு பேட்டி ஒன்றிலே சொல்லுகின்றார். எனவே இந்த நிலையில் அவர் உள்ளே அழைக்கப்படுகின்றார். மதிய உணவை வந்து அவரோடு அவர் பகிர்ந்து கொள்கின்றாராம் அந்த பெண் ரசிகையோடு. தன்னை பார்த்தவுடனே அவரது முகத்தில் மிக பெரும் ஒரு மகிழ்ச்சி, பெரும் ஒரு ஆர்வம் எல்லாமே அவரது கண்களில் தென்படுவதை நான் கவனிக்கின்றேன் என்பதைத்தான் அவர் அந்த பேட்டியிலே சொல்லுகின்றார். இரண்டு பேருமே மதிய உணவை ஒன்றாக ஒரு மேஜையில் பகிர்ந்து கொள்கின்றோம். அப்போது அந்த ரசிகை வந்து தன்னிடம் எதுவுமே பேசவில்லை. தன்னை பார்த்து அவர் ரசிப்பது தெரிகின்றது. ஒரு சுவாரஸ்யமான ஒரு பார்வையை நான் எப்போதும் அவரிடமிருந்து எதிர்கொள்ளுகின்றேன். ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியோடும் கூட அவர் என்னை முதலிலே எதிர்கொள்ளுகின்றார். அதற்கு பிறகு ஒரு சில நிமிடங்கள் கழித்து சற்று உத்தியோகபூர்வமான சாதாரணமான பேச்சுக்கள் ரெண்டு பேரிடமும் இருந்தும் ஆரம்பிக்கின்றன, எல்லாம் விசாரிக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட நிலையில் கொஞ்ச நேரம் கழித்து எனது வாழ்க்கையில் இப்போதைய நிலைமை தொடர்பாக அந்த ரசிகையிடம் நான் சொல்லத் தொடங்குகின்றேன். நான் இப்போது சந்திக்கக்கூடிய சவால்கள், எனது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்கள், அல்லது நான் எதிர்கொள்ளக்கூடிய பணப்பிரச்சனைகள், எனது தொழில் வாழ்வில் இருக்கின்ற பல்வேறுபட்ட தடைகள் சவால்கள் தொடர்பாக முழுமையாகவே எனது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரிடம் சொல்லி முடிக்கின்றேன். இப்போது அவரது முகத்தை நான் கவனிக்கின்றேன். வந்த அளவுக்கு அவரது முகத்தில் அந்தளவு ஆர்வமும் மகிழ்ச்சியும் இப்போது தென்படவில்லை. சாதாரணமாகத்தான் என்னை அவர் கவனிக்கின்றார். சற்று நேரம் கழித்து என்னிடமிருந்து அவர் விடை பெற்றுக் கொள்ளுகின்றார். அதன் பின்பு மீண்டும் அவர் எனது வீட்டு பக்கம் வரவே இல்லை என்று சொல்லி சற்று நகைச்சுவையாகத்தான் அந்த பிரபலமான மனிதர் ஒரு பேட்டி ஒன்றிலே ஒன்றை குறிப்பிடுகின்றார். இது வந்து வாழ்க்கையில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியும் கூட சொல்லுகின்றது. ஒரு சில மனிதர்கள், பெரிய பிரபலமானவர்கள் அல்லது பெரிய பணக்காரர்கள், அவர்களை நாங்கள் வெளியிலிருந்து கவனிக்கின்ற போது அவர்களது வாழ்க்கை வந்து பெரும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் ஆடம்பரமானதாகவும் இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் நினைத்து அவர்கள் மாதிரி நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இயக்கத்தை மனதுக்குள்ளே வைத்துக் கொள்கின்றோம். ஆனால் அவர் அங்கே சொல்லக்கூடிய ஒரு உண்மையான விடயம் என்று சொன்னால், எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விதமான பிரச்சனை இருக்கும். அவர்களது வாழ்க்கையின் தரத்தின் அளவில் அந்த சிக்கல்களை அவர்கள் எதிர்நோக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைதான் அவர்களிடமும் கூட இருக்கின்றது. எனவே உள்ளே இருக்கக்கூடிய பல விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்கின்ற போது அந்த சுவாரஸ்யம், அந்த ஆர்வம் அல்லது அவர்கள் தொடர்பாகங்களிடம் இருக்கக்கூடிய அந்த இயக்கம் எல்லாமே அகன்று போகின்றது. வெளிப்புற பார்வைக்குத்தான் பெரும் ஆடம்பரமாகவும் பெரும் அழகாகவும் தெரியக்கூடிய பல விடயங்கள் உள்ளே நாங்கள் அருகில் நெருங்கி பார்க்கின்ற போது இல்லாமல் போகின்ற ஒரு உண்மையை நாங்கள் எப்போதும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த ஒரு முக்கியமான சிந்தனையின் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே எல்லோருக்குமே பொதுவான இந்த வாழ்க்கையில் பல்வேறுபட்ட சிக்கல்கள், சவால்கள், பல சரக்கல்கள் எல்லாமே நிறைந்துதான் இருக்கும். அவரவர் வாழ்க்கை தரத்திற்கேற்ப, வாழ்க்கை நிலைக்கேற்ப அவை வேறுபட்டதாக இருக்கலாம். ஆனால் எல்லோருமே ஒரு போராட்டமான வாழ்க்கையில் தான் இருக்கக்கூடிய சில சில சுவாரஸ்யங்களை அனுபவித்து இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு முயற்சிக்கின்றார்கள் என்பது தொடர்பான ஒரு புரிதல் தான் எப்போதும் எங்களிடம் இருத்தல் என்பது அவசியம் ஆகின்றது. அவரை பார்க்கின்ற போது அவர் மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றோம். ஆனால் அவர் அந்த நிலையை அடைவதற்காக கடந்து வந்திருக்கக்கூடிய அந்த பாதை வந்து மிக பெரும் சவால்கள், சிக்கல்கள், முட்கள் நிறைந்ததாக இருந்திருக்கலாம். அதை அவர் தொடர்ந்து பல்வேறுபட்ட ஒரு போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்த நிலைமையும் கூட அடைந்திருக்கலாம். இப்போதைய நிலையிலும் அவருக்கான சிக்கல்கள் அவரது நிலையில் மிகப்பெரியதாகவும் கூட எதிர்கொள்ளப்படலாம். எனவே அதையெல்லாம் நாங்கள் சற்று தொலைவில் இருந்து பார்க்கின்ற போது அறிந்து கொள்ள மாட்டோம். ஒரு மனிதரை நெருங்கி அவரது வாழ்க்கையை உற்று கவனிக்கின்ற போது அல்லது அவரோடு நாங்கள் அந்த நேரத்தை செலவிடுகின்ற போதுதான் அது தொடர்பாகவும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே பொதுவான இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சவால்கள் எல்லோருக்குமே பெரும்பாலும் சமமானதாகவே இருக்கின்றது. சற்று ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட எல்லோரும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு போராட்டகரமான வாழ்க்கையாக இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சின்ன சின்ன சந்தோஷத்தை நாங்கள் எங்கள் அளவிலே அனுபவித்து மகிழ்வதற்காக ஒரு மனநிலையை வைத்துக் கொள்ளுதல் என்பது அவசியம் என்பது தொடர்பாகத்தான் இந்த ஒரு முக்கியமான கருத்து பகிர்வு இங்கு செய்யப்படுகின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:50 ஈஸ்ட் எஃப்எம்மின் காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: இசையும் எங்கள் இசை FM 102.7. Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோட்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719.
3: கிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
4: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
4: 2225 மார்க்கம் Road, Suite 307-647-478-0144.
5: MJS Gold House.
6: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
5: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
5: MJS Gold House.
6: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் EastFM. Log on to EastFM.ca.

நேரம் காலை 10:04 இசஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசஃபம் தொடர்புகளுக்கு 416-824-1212 isfm102.7@gmail.com நமது இமெயில் முகவரி, யூடியூபில் isfm102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் isfm தமிழ். எரிபொருள் நிரப்ப வேண்டுமாக இருந்தால் இன்றே நிரப்பிக் கொள்வது நன்று. நாளைக்கு வந்து எரிபொருள் விலையில் 5% விலை உயர்வு இருக்கலாம் என்பதை இப்போது தெரிவிக்கிறார்கள். இன்று 2% விலை குறைந்திருந்தது. நேற்று 3% உயர்ந்து இன்றைக்கு 2% குறைந்து நாளைக்கு மீண்டும் ஒரு 5% விலை உயர்வை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம்.

எதிர்பார்க்கலாம். விற்பகலில் 27 இருக்கும், 36 உணரப்படும். கூடிய உணர்லையாக சூரிய வெளிச்சம் நிறையவே இருந்திருக்கின்றது. இப்போது மலை முகில் பல இடங்களிலும் சூழத் தொடங்கி இருக்கின்றது. ஒரு 10 அளவிலும் கூட மெல்லிய தூறல் வந்து போகலாம். அதுக்கு பிறகு மீண்டும் சூரிய வெளிச்சம் தென்படும். 1 பிறகுதான் வெளிச்சத்துடன் இடியுடன் கூடிய மழை ஆரம்பிக்கலாம். 2 பிறகு கொஞ்சம் முகில் முழுமையாகவே மூடி மழையை நாங்கள் சற்று அதிகமாகவே பெறக்கூடிய நிலைமைகள் சொல்லப்படுகின்றன. பிற்பகல் வேளையில் 5 அளவிலான மழையும், மாலை பொழுதில் 3 அளவிலான மழையும், இரவு வேளை 1 அளவிலான மழை தூரலும் என்று இருக்கக்கூடிய நிலைமைகள் இதில் கூறப்பட்டிருக்கின்றன. 9 இன்று சூரிய அஸ்தமனம் இருக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதை தான் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். இன்றைக்கு வியாழக்கிழமை வந்து இப்போது ஒரு மாகி ஹியூமிடேயா மாஸ் வந்து கிரேட் லேக்ஸ் பகுதியின் ஊடாக நகர்வதன் விளைவாகத்தான் ஒன்டாரியோவின் பல இடங்களிலும் பரந்துபட்ட இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியங்கள் இன்று பிற்பகல் வேளையில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஜிடிஏ அதனை சூழ இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த நிலைமைகள் சற்று வித்தியாசமாக இருக்கலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதிகமான மழை, கடுமையான காற்று, அதனோடு சேர்த்து இந்த டூனிஸ் ஆயுதத்தில் இருக்கக்கூடிய ஹெயிலுக்கான சாத்தியமும் கூட இன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்ற வகையில் அந்த தரப்படக்கூடிய அந்த அலர்ட் தொடர்பான கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லித்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை தினம் வெள்ளிக்கிழமை வெளிச்சம் முகிலும் அணிந்திருக்கலாம். 26 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 33 வரைதான் உடல்நிலை உயர்வை நாங்கள் எதிர்பார்க்கப் போகின்றோம். நாளைக்கு வருகின்ற வார இறுதி சிறந்த ஒரு வார இறுதியாக இருக்கும். ஜூலை மாதத்தின் ஒரு அழகான வெளிச்சமான நல்ல வெப்பநிலை இருக்கக்கூடிய அதிக வெப்பம் இல்லாத ஒரு வார இறுதியாக அமையப்போகின்றது வருகின்ற வார இறுதி. சனிக்கிழமை 25-29 உணரப்படும். பிரதானமாக வெயில். ஞாயிற்றுக்கிழமையும் மிக அதிகமான சூரிய வெளிச்சத்தோடு இருக்கும். 26 வெப்பநிலை, 30°C உணரப்போகின்றோம். திங்கட்கிழமை வந்து இடியுடன் கூடிய மழை இடையில் வந்து போகலாம். ஆனாலும் சூரிய வெளிச்சம் இருக்கும். வெப்பம் மீண்டும் உயர்கின்றது அடுத்த வாரத்தின் ஆரம்பத்தோடு. 27 வெப்பநிலை, 34 உணரப்படும். செவ்வாய்க்கிழமை 30-39 வரை உணரப்போகின்றோம். எனவே அதிகமான வெப்பத்தோடு அடுத்த வாரத்தின் செவ்வாய் இருக்கும். சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்க போகின்றது. புதன்கிழமை 30-36 உணரப்படும். வெளிச்சம் முகில் இணைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. அடுத்த வியாழனும் 36 வரை உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கலாம் என்பது தொடர்பான தகவல்கள் இப்போது பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளும் இப்போது தங்களது பரஸ்பர தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. 2 இரவு பொழுதாகவும் கூட யுஎஸும் ஈரானும் மிக கடுமையான தாக்குதல்களை ஒன்றின் மீது ஒன்று நிகழ்த்தி இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த அவதானிகள் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸின் ஊடான கப்பல் பயணங்களின் எண்ணிக்கையும் கூட சடுதியாக குறைந்தமை தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். யுஎஸ் என்ன சொல்கின்றது என்று சொல்லி பார்த்தால், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அதனை அண்மித்திருக்கக்கூடிய 90 இராணுவ நிலைகளை தாங்கள் தாக்கியிருக்கின்றோம் என்று சொல்லி அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் இந்த 2 நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஈரானில் 14 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்களை ஈரானிய சுகாதார அமைச்சகமும் கூட வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்று பிற்பகல் வேளையில் அங்கு இப்போ ஏற்கனவே பிற்பகல் வேளையாக இருக்கின்றது. இந்த புஷேர் நியூக்ளியர் பவர் பிளான்டின் அருகிலும் கூட தாக்குதல்கள் கடுமையாக நிகழ்த்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் குவைத், பஹ்ரைன் மற்றும் கட்டார் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது தாங்கள் இன்று வியாழக்கிழமை தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றோம் என்று சொல்லி ஈரான் தெரிவித்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அதே நேரம் குவைத், ஜோர்டான், ஈராக் போன்ற இடங்களின் மீதும் கூட மேலதிகமான தாக்குதல்கள் இன்று ஈரானினால் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதேவேளையில் ஈரானின் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒரு சில தகவல்களை பகிர்ந்திருக்கின்றது. அமெரிக்கா தொடர்பாக சமீபத்திய அமெரிக்க தாக்குதல்கள் வந்து ஒரு பெரிய கொடிய போர்க்குற்றம் என்று சொல்லி அது கண்டித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அமெரிக்க நிர்வாகத்தை மிக தீய ஒரு மனநோயாளியான ஒரு நிர்வாகம் என்று சொல்லியும் கூட அது வர்ணித்திருப்பதாகவும் இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். 10:09 இசெஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
1: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோகுமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோகுமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
5: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656, 416-908-5656.
6: பாட்டுக்கு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பார்த்தா
1: உன்னை பார்த்தா
0: என்னவா
1: கடிச்சு திங்கணும் போல இருக்கு.
0: ஐயோ, நான் மாட்டேன் நான் மாட்டேன் நான் மாட்டேன்.

நேற்று நாளை அழைத்துக் கொண்டிருக்கின்றது 10:22 நிமிடம். த மோஸ்ட் லிவபிள் நார்த் அமெரிக்கன் சிட்டி இன் த வேர்ல்ட் இஸ் இன் கனடா என்று சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து நேற்று வெளியிடப்பட்டிருப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக கண்டிப்பாக இருக்கும். தி எக்கனமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இஐயு என்று சொல்லி சுருக்கமாக அழைக்கப்படக்கூடிய அந்த அமைப்பு வந்து அதன் அனுவல் லிஸ்ட் ஆஃப் டாப் லிவபிள் சிட்டிஸை வெளியிட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதில்தான் ஒரே ஒரு நார்த் அமெரிக்கன் சிட்டியாக அந்த டாப் 10 லிஸ்டுக்குள்ளே கனடாவின் வான்கூவர் இடம் பிடித்திருக்கின்றமை ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அது வந்து இப்போது கடந்த ஒரு சில அந்த ரேங்கிங்கில் பிடித்திருந்த இடத்திலும் பார்க்க இந்த வருடம் வந்து அதன் அந்த ஸ்பாட் வந்து இன்னும் ஒரு இடத்திற்கு முன்னேறி இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடந்த தடவை அந்த ரேங்கிங் செய்யப்பட்ட போது ஜப்பானின் டோக்கியோவுக்கு அடுத்ததாகத்தானாம் வான்கூவர் இருந்திருக்கின்றது. ஆனால் இந்த முறை டோக்கியோவை ஒரு ஸ்பாட் பின்னுக்கு தள்ளி வான்கூவர் வந்து இன்னும் ஒரு இடத்திற்கு முன்னேறி இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த தரவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எக்கனமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டை பொறுத்தளவில் அதன் சிஸ்டர் ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய எக்கனமிஸ்ட் மேகசின் அது வந்து 173 நாடுகளை உள்ளடக்கிய தரவுகளை திரட்டித்தான் இந்த குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸை வெளியிடுகின்றது என்பது தொடர்பாகவும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். பல்வேறுபட்ட நகரங்களில் இருக்கக்கூடிய அந்த லிவபிலிட்டி வந்து எப்படி அளவிடப்படுகின்றது என்று சொல்லி பார்த்தால் ஒரு 30 இண்டிகேட்டர்ஸை வந்து அவர்கள் பார்க்கின்றார்களாம். வாழத்தகுந்த தன்மை தொடர்பாக இருக்கக்கூடிய 30 குறிகாட்டிகள் இங்கு அளவிடப்படுகின்றன. அதே நேரம் 5 கேட்டகரிஸில் தானாம் அவை அளவிடப்படுகின்றன. அந்த 30 இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன கேட்டகரிஸ் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஹெல்த் கேர் சுகாதார சேவைகள், அடுத்தது கல்வி எஜுகேஷன், ஸ்டெபிலிட்டி நிலைத்தன்மை, கல்ச்சர் அண்ட் என்வாயர்மெண்ட் என்று சொல்லி அந்த 5 கேட்டகரிஸில் தானாம் 30 இண்டிகேட்டர்ஸை அவர்கள் அளவிடுகின்றார்கள் என்பது தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அளவீடுகளை வைத்துத்தான் அந்த சிட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு வாழத்தகுந்தவையாக இருக்கின்றன என்பது தொடர்பாக இங்கு ரேங்க் பண்ணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த நிலையில் தான் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கின்ற வான்கூவர் வந்து 96/100 வாங்கி இருக்கிறது. அதன் மார்க்ஸ் என்று சொல்லி பார்த்தால் 100/96 அந்த ஸ்கோரை பெற்றுத்தான் முதல் 10 இடங்களுக்குள்ளே அது இடம் பிடித்திருக்கின்றமே இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் தனித்த ஒவ்வொரு கேட்டகரிஸிலும் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்கோர்ஸ் சொல்லி நாங்கள் பார்த்தோம் சொன்னால் பெருமைப்படுத்தக்க வகையில் பெர்ஃபெக்ட் ஸ்கோரை எஜுகேஷன் அந்த ஒரு கேட்டகரியிலே அது பெற்றிருக்கின்றதாம். கல்விக்காக 100/100 பெற்றிருக்கின்றது வான்கூவர். அதுக்கு பிறகு கல்ச்சர் அண்ட் என்வாயர்மெண்ட் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் சொன்னால் 97 அந்த ஸ்கோரை அது பெற்றிருக்கின்றது. ஹெல்த் கேருக்கு வந்து 96 கொடுத்திருக்கின்றார்கள். அதே நேரம் ஸ்டெபிலிட்டியை பொறுத்தளவில் 95 அது பெற்றிருக்கின்றது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 93 புள்ளிகளும் கூட அது பெற்று அவரேஜாக 96/100 பெற்றுத்தான் 9வது இடத்தில் வான்கூவர் வந்து இடம் பிடித்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எல்லா 173 கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய அந்த சிட்டிஸ் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் சொன்னால் அவரேஜாக அந்த லிவபிலிட்டி வந்து 76.1 ஸ்கோரை பெற்றிருக்கின்றதாம். அதாவது 100 என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். 100/76.1 என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்கோர் தான் அவரேஜ் லிவபிலிட்டியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா சிட்டிஸிலும் இருக்கக்கூடிய அந்த நிலைமைகளை ஆய்வு செய்து அதுக்கு பிறகு சராசரியாகத்தான் அந்த லிவபிலிட்டி இங்கு 76.1 என்று சொல்லி இங்கு கூறியிருக்கின்றார்கள். அதாவது பல இடங்களில் கடந்த வருடம் இருந்திருக்கக்கூடிய நிலைமைகள் பெரிய அளவில் மாறவில்லை என்பது தொடர்பாகவும் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த டாப் 10 என்று சொல்லப்படுகின்ற அந்த முதல் 10 இடங்களில் வட அமெரிக்காவில் ஒரே ஒரு நகரம் தான் வான்கூவர் மட்டும்தான் இடம் பிடித்திருக்கின்றது. அதே நேரம் ஏனைய இடங்கள் என்று சொல்லி நாங்கள்
பார்த்தால் ஐரோப்பிய நாடுகள் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கின்றன. ஒரு சில ஆசிய நாடுகள், அதாவது ஜப்பானின் டோக்கியோ மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற அந்த நாடுகளிலிருந்தும் கூட ஒரு சில சிட்டிஸ் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் பெருமைப்படக்கூடிய இன்னும் ஒரு விடயம், இந்த கல்வி பிரிவு எஜுகேஷன் கேட்டகரி என்று சொல்லி பார்த்தால் அதில் முதன்மையான மதிப்பெண்களை பெற்றிருக்கக்கூடிய நகரங்கள் வந்து நார்த் அமெரிக்காவில் மட்டும்தானாம் இருக்கின்றது. எனவே அது வந்து ஒரு பெருமை தரத்தக்க ஒரு விடயமாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எந்த நகரம் வந்து முதலிடத்தை பெற்றிருக்கின்றது அந்த லிவபிலிட்டியில் என்று சொல்லி பார்த்தால் டென்மார்க்கின் காப்பன்ஹேகன், டென்மார்க்கின் தலைநகர் காப்பன்ஹேகன் தான் முதலாவது ரேங்கிங்கை பெற்றிருக்கின்றது. இரண்டாவது வருடமாகவும் அதுதான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் லிவபிள் சிட்டி என்ற ஒரு பெருமையை இப்போது பெற்று கொள்ளுகின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஆஸ்திரேலியா, கனடா, ஜப்பான், சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய நகரங்கள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த லிஸ்டையும் கூட நாங்கள் பார்க்கலாம். அதே நேரம் பாட்டம் அந்த அடியில் இருக்கக்கூடிய 10 நகரங்கள் என்று சொல்லி பார்த்தால் இவை பெரும்பாலும் இப்போது நடைபெறக்கூடிய போர்களின் மூலமாக பாதிக்கப்பட்ட நகரங்களாகத்தான் காணப்படுகின்றன. அதை தாண்டி மிக அதிகமான வறுமை போன்றவை இருக்கக்கூடிய நகரங்கள், இந்த ஸ்டெபிலிட்டி வந்து அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நகரங்கள் தான் அடுத்த கடைசி 10 இடங்களை பிடித்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே லோவஸ்ட் ரேங்க்ட் சிட்டி இந்த ஒரு கேட்டகரியில், லிவபிலிட்டியில் என்று சொல்லி பார்த்தால் சிரியாவில் இருக்கக்கூடிய டமஸ்கஸ் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே நேரம் ஈரானியன் சிட்டி தெஹ்ரான், அது வந்து 164வது இடத்தை பிடித்திருக்கின்றதாம். யுக்ரைனின் கீவ் தலைநகர் கீவ் வந்து 166வது இடத்தை பெற்றிருக்கின்றது என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக என்று சொல்லி பார்த்தால் லிவபிலிட்டியில் வெஸ்டர்ன் ஐரோப்பாவை சேர்ந்த நகரங்கள் வந்து பலமிக்க ஒரு நிலையில் காணப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கடந்த ஒரு சில வருடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் ஆசியாவின் அந்த ஸ்கோரும் இப்போது உயர்ந்திருக்கின்றமை மகிழ்ச்சி தரக்கூடியதாக காணப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலாவது 20 இடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அதில் வந்து 7 யூரோப்பியன் சிட்டிஸ் தான் இடம் பிடித்திருக்கின்றது. ஆனால் அதனோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அதிலும் பார்க்க சற்று அதிகமாக 9 ஏசியன் சிட்டிஸ் வந்து முதல் 20 இடங்களை பெற்றிருக்கின்றமை ஆசியாவின் நிலைமை சற்று மேம்பட்டு வருகின்றமை தொடர்பாக எடுத்து சொல்வதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இப்போது நாங்கள் அந்த லிஸ்ட்டை பார்க்கலாம். டாப் 10 மோஸ்ட் லீவபிள் சிட்டிஸ் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் கோப்பன்ஹேகன், டென்மார்க்கின் கோப்பன்ஹேகன் முதலாவது இடத்தை பிடித்திருக்கின்றது. அடுத்த இரண்டாவது இடத்தில் ஆஸ்திரியாவின் வியன்னா பிடித்திருக்கின்றது. மூன்றாவது இடத்தை ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் தானாம் பெற்றிருக்கின்றது. நான்காவது இடத்தையும் ஆஸ்திரேலியா தான் தக்க வைத்துக் கொள்ளுகின்றது. சிட்னி, ஆஸ்திரேலியாவின் சிட்னி 4வது இடத்திலும், சுவிட்சர்லாந்தின் சூரிச் வந்து 5வது இடத்திலும், சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா 6வது இடத்திலும், ஜப்பானின் ஒசாக்கா வந்து 7வது இடத்தை பெற்றிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவின் அடிலைட் வந்து மீண்டும் 8வது இடத்தையும் கூட பெற்றிருக்கின்றது. கனடாவின் வன்கூவர் 9வது இடம், ஜப்பானின் டோக்கியோ 10வது இடத்தை பெற்றிருக்கின்றது என்று சொல்லி இந்த டாப் 10 மோஸ்ட் லிவபிள் சிட்டிஸ் தொடர்பான அந்த ரேங்கிங் வெளியிடப்பட்டிருக்கின்றது. 10:30 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
6: 416-461-6401.
7: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
8: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ரேடியோ நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:43 இருக்கின்றது. ஃபிஃபா ஃபேன்ஸ் அவர்களுக்கான ஒரு முக்கியமான போட்டி இன்றைக்கு தொடங்குகின்றது. காலிறுதி போட்டிகள் இன்றைய தினம்தான் ஆரம்பிக்கப் போகின்றன. எனவே நிறைய எதிர்பார்ப்பு இப்போது வந்து சேர்ந்திருக்கிறது என்பதைத்தான் கண்டிப்பாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு 4 மணிக்கு நாங்கள் எதிர்பார்க்கலாம் பிரான்ஸ் வர்சஸ் மொரோக்கோ விளையாடுகின்ற அந்த ஒரு குவார்டர் ஃபைனல்ஸை தான் நாங்கள் இன்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நிறைய எதிர்பார்ப்பை அது கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. இந்த வேளையில் பிரான்ஸா மொரோக்கோவா என்று சொல்லித்தான் நிறைய பேர் இப்போது பல விடயங்களில் இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறை இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் அதன் அந்த வெற்றி வாய்ப்பை தக்க வைத்திருக்கக்கூடிய அணி தொடர்பான பல்வேறுபட்ட எதிர்வு குரல்கள் வெளியிடப்பட்ட நிலையில் பிரான்ஸ் வந்து சற்று உறுதியான ஒரு நிலையில் இருந்திருக்கின்றது. அதிகமான வெற்றி வாய்ப்புகளை பிரான்ஸ் வைத்திருக்கின்றமை தொடர்பாகத்தான் பலர் தங்களது கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அந்த மாதிரியான ஒரு பலமிக்க அணியோடு தான் மொரோக்கோ வந்து மோத இருக்கின்றதுமே தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பு வந்து இப்போது அதிகளவிலே வந்து சேர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஆனால் 2022 கட்டாரில் நடந்திருக்கக்கூடிய அந்த வேர்ல்ட் கப்பிலும் கூட செமிஃபைனல்ஸில் மொரோக்கோவும் பிரான்ஸும் வந்து மோதியிருந்தன. ஆனால் பிரான்ஸ் வந்து மொரோக்கோவை 2-0 என்ற ஒரு கோல் கணக்கில் அப்போது வீழ்த்தி இருந்தது என்பதையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த முறை குவார்டர் ஃபைனல்ஸில் அவர்கள் அந்த 2 நாடுகளுமே மீண்டும் மோதுகின்றார்கள் 2026 ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பிரான்ஸ் வந்து இதுவரைக்கும் விளையாடி இருக்கக்கூடிய அந்த 5 மேட்சஸ் என்று சொல்லி பார்த்தால் அதில் அந்த சாதாரணமான அந்த நேரத்திலேயே வெற்றி ஈட்டியிருக்கக்கூடிய ஒரு அணியாகத்தானாம் இருந்திருக்கிறது. இதுவரைக்கும் இந்த முறை விளையாடியிருக்கக்கூடிய 5 போட்டிகளிலும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நேரத்தில் வெற்றி பெற்ற ஒரே அணியாகவும் கூட பிரான்ஸ் காணப்படுகின்றதுன்னு என்பது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு அதன் தகுதியை சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் முதல் 4 அந்த போட்டிகளிலும் பல கோல் வித்தியாசத்திலே அது வெற்றி ஈட்டியிருந்தது. கடைசியாக இந்த ரவுண்ட் ஆஃப் 16 தான் பராகுவையை அது தோற்கடித்த போது 1-0 என்ற அளவில் தான் எம்பாப்பே அடித்திருக்கக்கூடிய அதாவது 70வது நிமிடத்தில் எம்பாப்பே அடித்திருக்கக்கூடிய ஒரு பெனால்டி ஷாட்டில் தான் பிரான்ஸ் வந்து பராகுவையை வீழ்த்தி இப்போது இந்த குவார்டர் ஃபைனல்ஸுக்கு முன்னேறி இருக்கின்றது என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அதுக்கு முந்தைய 4 ஆட்டங்களிலும் மிக அதிகளவிலான அந்த கோல் வித்தியாசத்திலே பிரான்ஸ் வெற்றியீட்டியிருந்ததையும் கூட இங்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த முறை மொரோக்கோ அணியும் கூட மிக பலமிக்க ஒரு அணியாகத்தான் களம் இறங்குகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். 4 வருடங்களுக்கு முன்பு மொரோக்கோ வந்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கின்ற முதல் ஆப்பிரிக்க நாடு என்ற ஒரு பெருமையை பெற்றிருந்தது. அதாவது 2022 கட்டாரில் நடைபெற்ற அந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் முதல் தடவையாக இந்த செமிஃபைனல்ஸுக்கு போயிருக்கக்கூடிய ஒரு ஆப்பிரிக்க நாடு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை அது செய்திருந்தது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதும் கூட தங்களது பலம் குறையவில்லை என்று சொல்லி நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் இந்த காலிறுதிக்கு மொரோக்கோ வந்து முன்னேறி இருக்கின்றது. எனவே இந்த நிலையில் அது இன்னமும் கூட அந்த சாதனையை வைத்திருக்கின்றது. 2 உலகக்கோப்பை காலிறுதிகளை எட்டியிருக்கக்கூடிய முதல் ஆப்பிரிக்க நாடு என்ற ஒரு பெருமையை அது பெற்றிருக்கின்றது. தற்சமயம் பிரான்ஸை அதிர்ஷ்டவசமாக அது வீழ்த்தி இன்றைக்கு அரையிறுதிக்கு முன்னேறுமாக இருந்தால் 2வது தடவையாக இந்த வேர்ல்ட் கப்பில் செமிஃபைனல்ஸை தொட்டிருக்கக்கூடிய முதல் ஆப்பிரிக்க நாடு என்ற ஒரு பெருமையும் கூட அது தக்க வைத்துக் கொள்ளும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய இந்த காலிறுதி போட்டிக்கான அந்த ஒரு எதிர்கூறல் என்று சொல்லி பார்த்தால் பெரும்பாலும் மொரோக்கோவை பிரான்ஸ் வீழ்த்தி அது வந்து செமிஃபைனல்ஸுக்கு முன்னேறும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் தான் இப்போது நிறையவே வெளியிடப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் எதுவுமே நடக்கலாம். ஒரு விளையாட்டு என்று சொல்லி பார்த்தால் எதிர்பாராத பல விடயங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் ஒரு சில சமயங்களில் மொரோக்கோவும் கூட வெற்றியிட்டக்கூடியதாக இருக்கும். 48 அணிகள் வந்து இந்த முறை இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் ஆரம்பத்திலே கலந்து கொண்டிருந்தன. இந்த நிலையில் 40 அணிகள் வெளியேறியிருக்கின்றன. காரணத்தினால் இப்போது 8 நாடுகள் தான் இந்த குவார்டர் ஃபைனல்ஸுக்கு தகுதி பெற்றிருக்கின்றன. பிரான்ஸ் மொரோக்கோ மோதக்கூடிய அந்த போட்டி இன்றைக்கு நடக்கும். அடுத்ததாக நாளே நாள் என்று சொல்லி பார்த்தால் வெள்ளிக்கிழமை ஸ்பெயின் பெல்ஜியம் மோதுகின்ற அந்த ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் வந்து 3 மணிக்கு நடக்க இருக்கின்றது. அதன் பின்பு ஜூலை 11 தான் ஏனைய 2 போட்டிகளும் நடக்கும். சனிக்கிழமை நாங்கள் பெரிய எதிர்பார்ப்போடு
காத்திருக்கின்றோம் என்று சொல்லி பல ரசிகர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நோர்வே இங்கிலாந்து மோதுகின்ற அந்த ஒரு மேட்ச் வந்து 5 மணிக்கு மாலை வழி நடைபெறப்போகின்றது. அடுத்து குவார்ட்டர் ஃபைனல்ஸில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாண்டை எதிர்கொள்ள இருக்கின்றது 21:00. எனவே இப்போதைய நிலையில் இந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸில் பிரான்ஸ் மொரோக்கோ ஸ்பெயின் பெல்ஜியம் நோர்வே இங்கிலாந்து அர்ஜென்டினா சுவிட்சர்லாண்ட் ஆகியவை தகுதி பெற்றிருக்கின்றன. எனவே இந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸில் எதிராளிகளை வெற்றியிட்டக்கூடிய அந்த 4 அணிகள் அடுத்து செமிஃபைனல்ஸுக்கு தகுதி பெறக்கூடியதாகவும் கூட இருக்கும். செமிஃபைனல்ஸில் வெற்றியிட்டக்கூடிய 2 அணிகள் ஃபைனல்ஸில் மோத இருக்கின்றமே எல்லோருக்கும் தெரிந்தவரை விடியும். எனவே நிறைய எதிர்பார்ப்புகள் இப்போது வந்து சேர்ந்திருப்பதையும் இங்கு சொல்லலாம். அதே நேரம் இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 அதன் அந்த கோல்டன் போட்டுக்கான அந்த ரேஸும் கூட தொடர்கின்றது. இப்போதைய நிலை, இன்றைய நிலை, இந்த பிரான்ஸ் இன்று விளையாடக்கூடிய அந்த ஒரு போட்டிக்கு முன்னரான அந்த நிலை என்று சொல்லி பார்த்தால், லியோனல் மெஸ்ஸி அர்ஜென்டினா சார்பாக 8 கோல்ஸோடு முதல் நிலையிலே இருக்கின்றார். இந்த முறை இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் அவர் 8 கோல்ஸை அடித்துத்தான் இப்போது அந்த கோல்டன் போட்டுக்கான அந்த ரேஸில் முதலாவது இடத்தில் இருக்கின்றார். அடுத்தது பிரான்ஸின் கெலியன் எம்பாப்பே 7 கோல்ஸை அவர் அடித்து 2வது இடத்தில் அவரோடு சமமான ஒரு நிலையில் தான் நோர்வேயின் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை பெற்றிருக்கக்கூடிய ஹாலண்ட் வந்து 7 கோல்ஸோடு அதே 2வது நிலையில் இருக்கின்றார். அதே நேரம் அடுத்து வந்து இங்கிலாந்தின் ஹாரி கேன் அவரும் கூட 6 கோல்ஸை அடித்து அடுத்த நிலையில் இருக்கின்றார். இதுவரைக்கும் பிரான்சின் இன்னும் ஒரு வீரராக இருக்கக்கூடிய ஆஸ்மியன் டெம்பலே இவர் வந்து 4 கோல்ஸோடு அடுத்த 5வது இடத்தில் இருக்கின்றார். ஆனால் இன்றைய போட்டியில் அந்த நிலைமை மாறலாம். மெஸ்ஸிக்கும் எம்பாப்பேக்கும் இருக்கக்கூடிய அந்த நிலைமை வந்து மாறலாம். அடுத்து அர்ஜென்டினா விளையாடுகின்ற போது அந்த நிலைமையும் கூட மாறக்கூடியதாக இருக்கும். எனவே லியோனல் மெஸ்ஸி எம்பாப்பே ஆகியோர் அதிக போட்டியிடுகின்றார்கள் இந்த கோல்டன் பூட்டை இந்த முறை பெறுவதற்காக என்பது தொடர்பாகவும் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. ஃபிஃபா வேர்ல்ட் கப் அந்த போட்டிகள் தொடர்பாக ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
2: கவலைய விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
3: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பு, 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்ப்ரோ, 6479804779.
4: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள். ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 4167264417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 4167264417.
6: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 4162937755.
7: என்ன யோசின,
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861.
11: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

நிரம்பிப்பொழுது காலை 11:02 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். வியாழக்கிழமையின் காலை பொழுதில் 26 வெப்பநிலை, 35 நாங்கள் உணர்கின்றோம். சூரிய வெளிச்சம் இருக்கின்றது என்று சொன்னாலும் மழைக்கான அறிகுறிகளை நிறையவே காணக்கூடியதாக இருக்கின்றது. இடையிடையே அதிகமான மலைமுகில் மறைக்கின்ற நிலைமையே இருக்கின்றது சூரியனை. அந்த மாதிரியாக இன்றைய நிலைமைகள் இனி தொடர்ந்து ஒரு மணிக்கு பிறகு மழை ஆரம்பிக்கலாம். பிற்பகல் வேளையில் 3 மில்லிமீட்டர் அளவில் தான் மழை இருக்குமாம். இப்போது மாலை பொழுதிலும் இன்னும் ஒரு 3 மில்லிமீட்டர், இரவு வழி 1 மில்லிமீட்டர் அளவிலான மழை வந்து போகலாம். சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் பிற்பகலில் கொஞ்சம் பெறுவோம். மாலை பொழுது பெரும்பாலும் முகில் நிறைந்திருக்கின்ற நிலைமைதான் இருக்கும். இரவு 9 மணி அளவில் சூரிய அஸ்தமனம் என்ற எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. ஒன்டாரியோவின் பல இடங்களுக்கும் சிவியர் ஸ்டோம் வர இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் சொல்லப்படுகின்றன. பலமான காற்றுடன் கூடிய அந்த ஹெயில் ஸ்டோமும் கூட ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய நிலைமைகள் என்று எதிர்வு கூறப்படுகின்றன. தொடர்ந்து நாளைய தினம் சூரிய வெளிச்சத்தை தரும் என்று போலல்லாமல் சற்று மிதமான ஒரு வெப்பநிலை உயர்வாக இருக்கும். நாளைக்கு 26-33 வரை உணரப்போகின்றோம். வீக்கெண்ட் வந்து சிறந்த ஒரு வாரதியாக அமையப்போகின்றது. ஜூலை மாதத்தில் அதிக வெப்பம் இல்லாத நிறைந்த வெளிச்சம் இருக்கின்ற ஒரு வாரதியாக இருக்குமாம். 11 ஜூலை சனிக்கிழமை வந்து 25-29 உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 26-30 டிகிரி செல்சியஸ் தான் உணரப்படும். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கும். திங்கட்கிழமை மீண்டும் மழை இருக்கும், வெப்பநிலையும் கூட உயர்கின்றது. 27 வரை உயர்ந்து 34 உணரப்படும். சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் காணலாம். செவ்வாய்க்கிழமை அடுத்த வாரத்தின் அதிக வெப்பமான ஒரு நாளாக எதிர்வு கூறப்படுகின்றது. சூரிய வெளிச்சம் முகில் அணிந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் 30 வரை வெப்பநிலை உயர்ந்து 39 நாங்கள் உணர இருக்கின்றோம் அடுத்த வாரத்தில் செவ்வாயில். அடுத்த புதன்கிழமையும் கூட 30 வெப்பநிலை உயர்ந்து 36 உணரப்படும். சூரிய வெளிச்சம் முகில் அணிந்திருக்கும். வியாழனும் அதே நிலைமை தான், 36 வரை உணர்நிலை உயர்வை நாங்கள் எதிர்பார்க்கலாம். 34 வெள்ளிக்கிழமையில் இருக்கும். எனவே அடுத்த வாரம் கொஞ்சம் வெப்பநிலை உயர்வாக இருக்கின்ற ஒரு வாரமாகத்தான் இருக்கப் போகின்றமை தொடர்பான தகவல்களையும் கூட இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். எரிபொருள் விலை நாளைக்கு 5% உயர்வை சந்திக்கப் போகின்றது என்பது தொடர்பாகவும் இப்போதே தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். ஈரானின் மறைந்த சுப்ரீம் லீடர் அயத்தொல்லா அலி கமேனி அவரது இறுதி நிகழ்வு இன்று நடைபெற்று அவரது உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கின்றமை தொடர்பாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அவரது நல்லடக்கத்திற்காக ஈரானில் இருக்கக்கூடிய புனித நகரமான மஷாத் அங்கு வந்து மிக பெருந்திரளாக மக்கள் கூடியிருக்கின்றமை தொடர்பான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது.

படுகின்றமை தொடர்பாக ஏற்கனவே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன. ஈரானில் இருக்கக்கூடிய ஹோலியஸ்ட் ஷியா முஸ்லீம் சைட்டாகத்தான் இந்த இமாம் ரெசா வந்து இருக்கின்றது. எனவே அங்குதான் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கின்றதா. ஈரானிலும் சரி அல்லது ஈரானை அண்மித்திருக்கக்கூடிய ஈராக்கின் இரண்டு புனித நகரங்களிலும் தொடர்ச்சியாக 6 நாட்களாக பல்வேறுபட்ட மத சடங்குகள் வந்து அவரது நல்லடக்க நிகழ்வுகளுக்கு முன்னதாக நடைபெற்றுத்தான் 5 நகரங்களிலே அந்த செரிமனிஸ் வந்து நடைபெற்றிருக்கின்றது. அதற்கு பிறகுதான் இன்றைக்கு இந்த மாஷாடில் இருக்கக்கூடிய இமாம் ரேசா அந்த ஒரு புனித தலத்தில் கமேனியின் உடல் அடக்கம் செய்யப்படுகின்றமை தொடர்பான தகவல்கள் எல்லாமே இன்றைக்கு வெளியிடப்பட்டிருப்பதை தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே 6 நாட்கள் பல இடங்களுக்கும் அவரது உடல் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது ஊர்வலமாக. அதில் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்து கொண்டிருக்கின்றமை தொடர்பான செய்திகளும் தொடர்ந்து பல நாட்களாகவே இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் காண முடிகின்றது. அதே நேரம் நேற்றைய தினம் மற்றும் இன்றைய தினமெல்லாம் ஈரானிய நகரங்கள் மீது அமெரிக்க தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் ஈரானில் இருக்கக்கூடிய இந்த மஷாடுக்கு தெஹ்ரானிலிருந்து செல்லக்கூடிய ஒரு சில வீதிகளும் பாலங்களும் அமெரிக்காவினால் தாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இடங்கள் வந்து வான் தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதைத்தான் இப்போதைய செய்திகள் சொல்லுகின்றன. 2 பிரிட்ஜஸ் மற்றும் இந்த ரயில்வே லைனோடு செல்லக்கூடிய வீதிகளும் கூட தெஹ்ரானிலிருந்து மஷாட் வரைக்குமான அந்த பகுதியில் அமெரிக்க வான் தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் ஈரானின் ரெவல்யூஷனரி கார்ட் கோர்ப்ஸ் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். இது வந்து அவரது அந்த இறுதி ஊர்வலத்தை குழப்பக்கூடிய ஒரு நடவடிக்கை என்பது தொடர்பாகத்தான் ஈரான் தெரிவித்திருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் கூறப்படுகின்றன. பிப்ரவரி 28 அலி கமேனி உட்பட அவரது பல குடும்ப உறுப்பினர்கள் இஸ்ரேல் அமெரிக்கா அணிந்து தாக்கியிருக்கின்ற அந்த முதல் தாக்குதலில் அவர்களது இல்லத்தில் உயிரிழந்திருந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். இதே நேரம் அயத்துல்லா அலி கமேனியை தொடர்ந்து அவரது வாரிசாக இப்போது நியமிக்கப்பட்டிருக்கின்ற அவரது மகன் சுப்ரீம் லீடராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் முஸ்தபா கமேனி. ஆனால் இதுவரைக்குமே அவர் பொதுவழியில் தென்படவில்லை. அந்த தந்தை உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த தாக்குதல்களில் அவரும் கூட கடும் காயங்களுக்கு உள்ளாகி இருந்ததாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்ற நிலையில் 56 வயதான மோஷ்தபா கமேனி இப்போது அலி கமேனி அவரது அந்த ஃபியூனரல் செரிமனிஸிலும் கூட இதுவரைக்கும் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. தெஹ்ரான் கோம் போன்ற இடங்களிலெல்லாம் முக்கியமான மத சடங்குகள் செய்யப்பட்ட போதும் கூட அவர் அந்த நிகழ்வுகளில் தென்படவில்லை என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே பெரும்பாலும் அவர் இந்த நல்லடக்கம் செய்யப்படுகின்ற அந்த புரியல் நிகழ்விலும் கூட அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார் என்று சொல்லித்தான் இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். 11:08 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: லாக்மி ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மி ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல் 416-371-1487.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
8: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 11:22 இருக்கின்றது. பங்களாதேஷ் வந்து இப்போது சந்திக்கக்கூடிய மீசல்ஸ் அவுட் பிரேக் தொடர்பான முக்கியமான செய்திகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. பங்களாதேஷ் அந்த நாட்டை பொறுத்தளவில் இந்த வருடத்தின் மார்ச் மாதம் வரைக்கும் அது வந்து இந்த மீசல்ஸை ஒழிப்பதில் ஒரு மிக முக்கியமான முன்னேற்றம் அடைந்த நிலையில் தானா இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை இந்த மீசல்ஸை எலிமினேட் பண்ணக்கூடிய அந்த நடவடிக்கையில் அது இந்த மார்ச் மாதம் வரைக்கும் வைத்திருந்தது என்பதை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் தெரிவித்திருந்தது. அது வரைக்குமே இந்த வேக்சினேஷன் ரேட்ஸ் வந்து 90% பார்க்க அதிகமாகவே இருந்திருக்கின்றது. ஆனால் அதற்கு பிறகுதான் நிலைமை இப்போது தலைகீழாக மாறி வருவதையும் இப்போதைய செய்திகள் சொல்லுகின்றன. கடந்த மார்ச் மாதம் தொடக்கம் அரசாங்க தகவல்களின் அடிப்படையில் பெரும்பாலும் குழந்தைகள் உட்பட 750 வந்து இந்த மீசல்ஸின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மை தரவுகள் வந்து இன்னமும் மிக மிக பல மடங்கு அதிகம் என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. மீசல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த தட்டமை வந்து ஹைலி கண்டேஜியஸ் டிசீஸ் ஆக இருக்கின்றது. மிக விரைவாக பரவக்கூடிய ஒரு தொற்று நோய். அதே நேரம் சுவாசத்தின் மூலமாகவும் தும்முகின்ற போதும் இருமுகின்ற போதும் கூட அது காற்றின் வழியாக மற்றவர்களுக்கு மிக இலகுவாகவே பரவி விடுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் மீசல்ஸ் இருக்கலாம் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்படாமல் சந்தேகத்திற்கிடமான கேசஸே பல உயிரிழந்திருக்கின்றன என்பது தொடர்பாக யூனிசெஃபும் கூட உறுதிப்படுத்தி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. யூனிசெஃப் வந்து பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இப்போது நிலைமைகள் தொடர்பாக தகவல்களை சேகரிப்பதில் நிறைய சிரமங்கள் இருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் தான் இப்போதே இந்த அரசாங்க தரவுகளின் நம்பகத்தன்மை வந்து கேள்விக்குறியாகவே இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் யூனிசெஃப் அந்த தகவல்களை வெளியிட்டிருப்பதை இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளில் இருக்கின்ற அந்த கெப்பாசிட்டியிலும் பார்க்க பல மடங்கு அதிகமாக இப்போது நோயாளிகள் மீசல்ஸ் தொடர்பாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களாம். அவர்களுக்கான அந்த படுக்கைகள் கூட வழங்கப்பட முடியாத நிலையில் சாதாரணமாக அந்த நிலத்திலும் அல்லது அந்த ஹோல்வேயிலும் சரி பிளங்கர்ஸ் எல்லாம் விரித்துவிட்டு அவர்கள் படுத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் கூட பல வைத்தியசாலைகளில் இப்போது காணப்படுகின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மிட் மார்ச்சில் இருந்து பங்களாதேஷை பொறுத்தளவில் அரசாங்க புள்ளி விவரங்களின் படி வந்து இந்த நோய் தொற்று அதிகரித்து வருகின்றது. உறுதி செய்யப்பட்ட அல்லது சந்தேகத்திற்கிடமான 120,000 அதிகமான மீசல்ஸ் நோயாளிகள் பல இடங்களிலும் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. பங்களாதேஷ் என்று சொல்லி பார்த்தால் அங்கு வந்து அரசியல் பிரச்சனைகளும் கூட அடிக்கடி நிகழக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. 2024 ஒரு பெரிய அரசியல் குழப்பம். அப்போதைய சர்வாதிகார தலைவராக இருந்திருக்கக்கூடிய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா வந்து மாணவர்களது ஒரு பெரிய போராட்டத்தின் காரணமாக பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். அதுக்கு பிறகு ஒரு இன்டர்ரிம் கவர்மெண்ட் வந்து பதவியேற்றிருந்தது. முகமது யூனுஸ் தலைவராக பதவியேற்றிருந்தார், இடைக்கால தலைவராக. அவர் பதவியேற்ற காலத்திலிருந்தே இந்த வேக்சினேஷனை செய்யக்கூடிய பல நிறுவனங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டிய தேவை இருந்ததாம். எனவே இது ஒரு குறிப்பிட்ட காலத்தை வந்து எடுத்துக்கொண்ட ஒரு நடவடிக்கை. எனவே புதிய நிறுவனங்கள் பதவியேற்ற அதுக்கு பிறகு புதிய அந்த வேக்சின் கொள்வனவுகள் எல்லாம் செய்யப்படுகின்றமே பெரும் தாமதங்களை எதிர்நோக்கி இருந்தமையும் இப்போதைய ஒரு நிலைக்கு காரணமாக இருக்கலாம் என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போது அங்கு வந்து வேக்சினுக்கான தட்டுப்பாடு தொடர்ந்து நீடிக்கின்றமை தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதுவே பங்களாதேஷின் இப்போதைய இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கும் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டாலும் கூட பங்களாதேஷின் இப்போதைய அரசாங்கத்தின் அதிகாரிகள் அதை மறுத்திருக்கின்றார்கள். தங்களிடம் போதுமான அளவுக்கு வேக்சின் இருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த COVID-19 பேண்டமிக் காலத்தில் அந்த வேக்சினை கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதங்கள் அல்லது
பொதுவாக அந்த சாதாரணமாக வழங்கப்படக்கூடிய அந்த கால இடைவெளி கொண்டிருக்கக்கூடிய அந்த மீசல்ஸ் ருபெல்லா அந்த மாஸ் வேக்சினேஷன் கேம்பெயின் வந்து 2020 இருந்து அதிகளவிலான இடங்களில் நடைபெறவில்லை. அதை தாண்டி இப்போதைய இந்த ஈட் ஹாலிடே டிராவல் அல்லது ஓவர் கிரவுடிங் போன்றவைதான் இப்போது இந்த மீசல்ஸ் வந்து அதிகம் பரவுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றதுன்னு சொல்லி இப்போதைய அரசாங்க அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. பங்களாதேஷ் மட்டும் இந்த மீசல்ஸ் அவுட் பிரேக்கை எதிர்கொள்ளவில்லை. யூகே என்று சொல்லி பார்த்தால் இதுவரைக்கும் இந்த நோயை ஒழித்திருக்கின்ற ஒரு நாடுகளின் பட்டியலில் தான் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த ஸ்டேட்டஸை அது இழந்திருக்கின்றது இப்போது. காரணம், அங்கு மீண்டும் தொற்றுக்கள் உயர்ந்திருக்கின்றன. யுனைடெட் ஸ்டேட்ஸிலும் கூட இந்த மீசல்ஸ் கேசஸின் எண்ணிக்கை அண்மை ஆண்டுகளில் உயர்ந்து வருகின்றமை தொடர்பாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இப்போதைய இந்த ஒரு சூழ்நிலை வந்து பல இடங்களிலும் அதிலும் குறிப்பாக இந்த வறிய நாடுகளில் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையாகத்தான் காணப்படுகின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே யூனிசெஃப் வந்து உடனடியாகவே பங்களாதேஷில் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் அந்த அவுட் பிரேக் அறியப்பட்டதை தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் பல முக்கியமான ரீஜன்ஸில் எமர்ஜென்சி வேக்சினேஷனை ஆரம்பித்திருந்தது. அங்கிருக்கக்கூடிய 18.4 மில்லியன் குழந்தைகளுக்கான அந்த வேக்சினேஷனை கொடுப்பதற்கான அவசர நடவடிக்கைகள் வந்து அரசாங்கத்தோடு இணைந்து முன்னெடுக்கப்பட்டன என்று சொன்னாலும் இன்னமும் கூட நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை என்பது தொடர்பாகத்தான் இப்போதைய செய்திகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. 170 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் சுகாதார சேவை வந்து இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படுகின்ற சமயங்களில் அதிக அழுத்தத்தை எதிர்கொள்ளுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். 11:28 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிகச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஓல்ட் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமட் தம்சேன், 4 3 8 6 7 0 0 2.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162977 9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மோனிசேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: 2வது ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
2: அசத்தலான டிசைன் நகைகளை 1-year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: Easy tune பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

11:41 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்து கொண்டிருக்கின்றது. கீழடி அந்த இடத்தில் கிடைத்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அந்த பழங்கால பொருட்களுக்கு ஈடாக இப்போது இன்னும் ஒரு இடத்தில் நடைபெற்றிருக்கின்ற இந்த தொல்லியல் அகழ்வாய்வில் முக்கியமான பல தடயங்கள் கிடைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மதுரை அருகே இருக்கக்கூடிய கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்ற ஒரு பண்டைய நகர நாகரிகத்துக்கான ஆரம்பகட்ட ஆதாரங்கள் தான் தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூரில் கிடைத்திருப்பதாக இப்போது தமிழக தொல்லியல் துறை அறிவித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. கடந்த மார்ச் மாதம் கீழடி உட்பட 8 இடங்களில் அகழ்வாய்வு மேற்கொள்வதற்கு இந்திய மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தது. அதில் ஒன்றுதான் இந்த கரி வலம் வந்த நல்லூர் என்று சொல்லப்படக்கூடிய இடம். இது வந்து கீழடியிலிருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு மலைப்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் இருக்கின்ற காரிச்சாத்தான் மலையை சுற்றியிருக்கின்ற பகுதிகளில்தான் அகழ்வாய்வு செய்யப்பட தொடங்கப்பட்ட 3 மாதங்களிலேயே செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கின்ற சதுர வடிவ கிணறு போன்ற ஒரு கட்டட அமைப்பு மற்றும் கண்ணாடி மணிகள், இரும்புத்தாதுக்கள், கருப்பு சிவப்பு பானையோடுகள், முதுமக்கள் தாளிகள் மற்றும் வெவ்வேறு பானையோடுகள் எல்லாமே கிடைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த பானையோடுகளிலும் சரி, ஈமத்தாளிகளிலும் சரி, ஒரு சில பொறிப்புகளையும் கூட காண முடிவதாக சொல்லியிருக்கிறார்கள். செங்கல் கட்டுமானம், கருப்பு சிவப்பு பானையோடுகள் போன்றவை ரிலேட்டிவ் டேடிங் என்ற ஒரு முறையில் கீழடி, அழகன்குளம், காவேரி பூம்பட்டினம், அரிக்கமேடு போன்ற அகழ்வாய்வுகளில் கிடைக்கப்பெற்ற பொருட்களோடு ஒத்துப்போவதன் காரணமாக இது கீழடி நகர நாகரிகத்தை சேர்ந்திருக்கின்ற, அதாவது கிறிஸ்துக்கு முன் 6ஆம் அல்லது 5ஆம் நூற்றாண்டு எனும் சங்க காலத்தை சேர்ந்த பொருட்களாக இருக்கலாம் என்று சொல்லித்தான் இப்போது தமிழக தொல்லியல் துறை அந்த தகவல்களை வெளியிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே கரிவலம் வந்த நல்லூரில் 1930ஆம் ஆண்டுகளில் 6 ரோமானிய தங்க நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றின் மாதிரிகள் வந்து இப்போது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் 3.5 சென்டிமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய 18.90 கிராம் கொண்ட ஒரு தங்கப்பதக்கத்தையும் கூட கண்டெடுத்திருந்தார்களாம். அந்த இடத்திலிருந்து 2 தங்க மோதிரங்கள் கிடைத்திருக்கின்றன. ஒரு தங்கச்சங்கிலி, 4 சிறிய தங்க மணிகளும் கூட கிடைத்திருப்பதாக அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த கரிவலம் வந்த நல்லூர் அகழ்வாய்வு அதிக கவனம் பெறுவதற்கான ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து அந்த அகழ்வாய்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட 3 மாதங்களிலேயே அங்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த தொல்லியல் பொருட்கள், குறிப்பாக ஒரு செங்கல் கட்டுமானம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். 40 சென்டிமீட்டர் அகலமும், 20 சென்டிமீட்டர் நீளமும், 7 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்டிருக்கக்கூடிய செங்கற்களால் ஒரு கட்டுமானம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. படிகள் எல்லாம் வைத்து கட்டப்பட்டிருப்பதை பார்க்கையில் அது ஒரு சதுர வடிவ கிணறாக இருக்கலாம் என்று சொல்லித்தான் நம்பப்படுகின்றது. இந்த கட்டட அமைப்பு வந்து களிமண் கொண்டு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் இதுவரை செய்யப்பட்ட அகழ்வாய்வுகளில் சுட்ட செங்கற்களால் ஆன கட்டடங்கள் முதன் முதலில் வெளியிடப்பட்டது வந்து கீழடி அகழ்வாய்வில் தான் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். கீழடியில் கிடைத்த கட்டட தொகுதிகள், எழுத்து பொறிப்புகள், பொருட்கள் ஆகியவை அங்கு ஒரு நகர நாகரிகம் இருந்ததை உறுதி செய்திருக்கின்றன. கங்கை சமவெளியில் கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு அளவில் இருந்த நகரமயமாக்கம் தமிழ்நாட்டில் இல்லை என்பதுதான் பொதுவான ஒரு கருதுகோளாக இருந்திருக்கின்றது. கீழடி அகழ்வுகள் அதை முற்றிலும் மாற்றி அமைத்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இப்போது அந்த கீழடியை ஒத்திருக்கக்கூடிய பொருட்கள், குறிப்பாக இந்த செங்கல் கட்டுமானம், கீழடியைப் போலவே கரி வலம் வந்த நல்லூரிலும் ஒரு நகர நாகரிகம் இருந்திருப்பது என்பதை தெளிவாக எடுத்து சொல்வதாகவும் கூட தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் வந்து செங்கல் கட்டுமானத்தை தவிர கருப்பு சிவப்பு பானையோடுகள், கண்ணாடி மணிகள் மற்றும் இரும்புத்தாதுகள், முதுமக்கள் தாளிகளும் கூட கிடைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பொருட்கள் வந்து மிக முக்கியமானவை என்பது தொடர்பாகத்தான் கூறியிருக்கிறார்கள். தமிழகத்தில் வந்து கீழடி, ஆதிச்சநல்லூர், கொற்கை, அழகன்குளம், கொடுமணல், கரூர், தேரிருவேலி, உறையூர், மாங்குளம், பேரூர் மற்றும் வெவ்வேறு தொடக்க வரலாற்று கால தொல்லியர் சார் இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளிலும் குறியீடுகள் கொண்ட பானையோடுகள் கிடைத்திருக்கின்றன. தமிழகம் மட்டுமல்லாமல் இலங்கையிலும் கூட திசமஹாராம,
மற்றும் கந்தரோடை, மாந்தை, ரித்தியாகாமா போன்ற ஊர்களிலும் இது மாதிரியான குறியீடுகள் கிடைத்திருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்திய துணைக்கண்டத்தில் தமிழகத்தில் இவை வந்து பரந்த அளவில் இதுவரைக்கும் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட குறியீடுகளில் 75% வந்து தமிழகத்தில் கிடைக்கப்பட்டவையாகத்தான் இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். எனவே இப்போது இந்த கரிவளம் வந்த நல்லூர் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொருட்கள் வந்து ரிலேட்டிவ் டேரிங்கின் மூலமாக கிறிஸ்துக்கு முன் 6 அல்லது 5 என்று சொல்லப்படக்கூடிய அந்த சங்க காலத்தை சேர்ந்தவையாக அவை இருக்கலாம் என்று சொல்லித்தான் தமிழக தொல்லியல் துறை தெரிவித்திருக்கிறது. ஆனாலும் கூட இந்த கார்பன் டேடிங்கின் மூலமாக இன்னமும் கூட அந்த காலப்பகுதி வந்து உறுதி செய்யப்படவில்லை என்பது தொடர்பான தகவல்களும் கூட இங்கு சொல்லப்படுகின்றன. கரிவளம் வந்தல்லூரில் கிட்டத்தட்ட 50 அளவிலான வாழ்விடமும் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து வணிக பெருவழியில் அமைந்திருப்பதன் காரணமாக இது வந்து ஒரு 2 நகரமாக இருந்திருக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. 11:47 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:51 நிமிடமாக இருக்கின்றது. இப்போது 27 வெப்பநிலை, 36 உணரப்படுகின்றது. இன்னும் உடல்நிலை உயர்வை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். 38 வரை என்று வெப்பநிலை உயர்ந்திருக்குமாம் ஒரு 12 மணிக்கு பிறகு என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். சூரிய வெளிச்சத்தை பார்க்கின்றோம், ஆனால் மழை முகிலும் நிறைவே வானத்தில் தென்படுகின்றன. பிற்பகல் வேளையில் ஒரு 2 மணிக்கு பிறகுதான் தண்டஸ்டோம் வந்து ஆரம்பிக்கக்கூடிய நிலைமைகள் எதிர்ப்பு கூறப்படுகின்றது. அதில் ஒரு 4-5 மணி அளவில் அதிகமான மழைக்கான வாய்ப்புகளையும் நாங்கள் இன்று சந்திக்கின்றோம். இரவு பொழுதில் தொடர்ச்சியாகவே மழை இருக்கலாம். 8 மணி வரைக்கும் தண்டஸ்டோம் தொடரும். அதுக்கு பிறகு ஒரு சில மணி நேரம் மழை ஓய்ந்திருக்கலாம். ஆனாலும் 11 மணிக்கு பிறகு மீண்டும் தூறல்கள் தொடர்வதற்கான சாத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் வெப்பம் உயர்வாகவும் இருக்கும், மழைக்கான வாய்ப்புகளும் இனி தொடர்கின்றன என்பதையும் கூட சொல்லிக் கொள்ளலாம். எரிபொருள் விலையில் 5% உயர்வு நாளைக்கு ஏற்படுகின்றது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இதுவரை நேரமும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்பரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989 Some conditions may apply.
0: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வால்மரிட் முருகன் தேர், மோன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514
2: Master Productions மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5

0: அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388.
1: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
2: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
1: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
4: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.

0: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனியதான மதிய வழியில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் வியாழக்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக 3 மணி வரை கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கு ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் 102.7 ஊடாக இணைந்திருக்கலாம். இல்லாவிட்டால் எங்களுடைய ஆப்பை டவுன்லோட் செய்து மொபைல் டிவைசஸ் ஊடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அதே வேளையில் eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை நேரடியாக கேட்டு மகிழ்வதற்கு eastfm.ca. அதே போன்று பிரதி மாதம் அறிவிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ் ஊடாகவும், யூடியூபில் eastfm 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. வெளியே நாங்கள் வெப்பநிலையை பார்க்க இருக்கின்றோம். இப்போது வெப்பநிலையை பார்த்தால் 27 இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 28 டிகிரியாக இருக்க போகிறது. 2 மணியிலிருந்து மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2லிருந்து ஒரு 6 மணி வரைக்கும் மழை இருக்கலாம் அப்படி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கும் 27 அதிகூடிய வெப்பநிலை, மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வார இறுதி சிறப்பாக இருக்கப் போகிறது. முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாக இருக்கப் போகிறது. எரிபொருள் விலையை பார்த்தால் 5% உயர்வடையே இருக்கின்றது என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12:03 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

12:08 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஃபீஃபாவினுடைய முதலாவது கால் இறுதி போட்டிகள் இன்றைக்கு இடம்பெற இருக்கின்றன. பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டி 4:00 இடம்பெற போகிறது. பலரும் எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு போட்டி என்னும் சொல்லலாம். அடுத்து வந்து நாளைக்கு 3:00 ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியத்திற்கு இடையிலான போட்டியும், அதே போன்று சனிக்கிழமை நோர்வே மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான போட்டி 5:00 மாலை இடம்பெற இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று சனிக்கிழமை அடுத்த போட்டி 9:00 அர்ஜென்டினா மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற போகிறது. ஆக 4 காலிறுதி போட்டிகளும் இடம்பெற்ற பின்னர் செமிஃபைனல்ஸ் வந்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை July 14 3:00, அதேபோன்று அடுத்தது வந்து புதன்கிழமை July 15 3:00 இடம்பெற போகிறது. அதற்கு பின்னர் தேர்ட் பிளேஸ் பிளே ஆஃப் வந்து சனிக்கிழமை 18 மாலை 5:00 இடம்பெறும். அப்படி என்றும் ஃபைனல் மேட்ச் வந்து சண்டே, அதாவது July 19 பிற்பகல் 3:00 இடம்பெறும் என்று சொல்லியும் ஸ்கெட்யூல் பண்ணப்பட்டிருக்கிறது. ஃபீஃபா இதனை தெரிவித்திருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரிந்த வழியிலே சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம், அதாவது இந்த வாட்டர் மீட்டர் டிரான்ஸ்மிஷன் யூனிட்ஸ் MTU என்று சொல்லப்படுகின்ற அந்த யூனிட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளவு நீர் பாவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை காட்டக்கூடியது தான். இதில் பல சிக்கல்கள், அது மாத்திரமில்லை அதனுடைய அந்த ஆயுட்காலத்துக்கு முன்னரே வந்து அது பழுதடைகின்றன அப்படின்னு சொல்லி அதை புதிதாக மாற்றுவதற்கான ஒரு ப்ரோக்ராமை தான் இப்போது சிட்டி லான்ச் பண்ணி இருக்கின்றது. ஆகவே நீங்கள் உங்களுடைய இந்த கண்ட்ராக்டர்ஸ், அதாவது சிட்டி கண்ட்ராக்டர்ஸை எடுத்திருக்கின்றது நெப்டியூன் டொரோண்டோ நெப்டியூன் டெக்னாலஜி குரூப், இவர்கள் வந்து உங்களை கண்டாக்ட் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. ஒவ்வொரு பகுதி பகுதியாகத்தான், ஜோன் பை ஜோனாகத்தான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இடம்பெற போகிறது அப்படின்னு சொல்லி சிட்டி கூறியிருக்கின்றது. அவை உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வந்து மேக் பண்ணுவதற்காக நீங்கள் எப்போது அவைலபிளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அது தொடர்பான விவரங்களை அவர்கள் உங்களுக்கு வசதியான நேரத்திலோ எதுவோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணுவதற்கு கண்டாக்ட் பண்ணுவார்கள். அல்லது வந்து நீங்கள் toronto.ca/MTU replacement அப்படின்ட்டு போனீங்கண்டா அது தொடர்பான மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் ஒரு அளவுக்கு வந்து உங்களோட பகுதியில் வந்து எப்போது இந்த ரீப்ளேஸ்மெண்ட் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி

அந்த விபரங்கள் அங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கும் அப்படி என்று சொல்லி சிட்டி கூறியிருக்கின்றது. toronto.ca/mtu-replacement அப்படி என்று போனால் உங்களுடைய பகுதியில் எப்போது இந்த ரீப்ளேஸ்மெண்ட் இடம்பெறும் என்று சொல்லி பார்த்துக்கொள்ள முடியும். 12:11 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேலை வாய்ப்பை பற்றிய தகவல் அதே போன்று நாங்கள் நாளாந்தம் பயன்படுத்துகிற ஒரு உணவு எங்களுடைய பிரதான உணவுன்னு கூட சொல்லலாம். அதை பயன்படுத்தும் போது எப்படி நாங்கள் அவதானமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லியிருக்கிறேன், அதையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து முடிந்திருங்கள் இஸ்டெஃபெமோடு.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவின்
5: பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421, 416-626-8421.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
9: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
10: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:22 டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செலசி ஃபர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் சேல் இந்த வாரத்திற்கு மாத்திரம் நீடிக்கப்பட்டுள்ளது. செலசி ஃபர்னிச்சர் ஒரு ஃபர்னிச்சர் ஃபேக்டரியாகவும் இருப்பதனால் மிடில் மேன் மார்க்அப் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் விலையில் வாங்கலாம், ஆயிரக்கணக்கில் சேமிக்கலாம். அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸஸ் $100 தொடக்கம், ப்ரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரெக்லைனர் இரண்டையும் $1,500 வாங்கினால் மேட்சிங் ரெக்லைனர் சேர் $100 மட்டுமே. இந்த வாரம் மட்டுமே இந்த சலுகை. செலசி ஃபர்னிச்சர் ஷோரூம், 3350 ஃபார்மசி அவென்யூ, ஸ்காப்ரோ, 416-731-7044. இந்த வேலையிலே பார்க்கலாம். நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த வேலை வாய்ப்பு தொடர்பான ஒரு செய்தி. நிறைய பேர் வேலைக்கு பார்த்து கொண்டிருந்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு ஆர்வம் தகுதி இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். டிடிசியில் தான் வேலை இருக்கின்றது. போவோமா ஒரு கோலமண்டி, நீங்களும் கிளம்ப வேண்டியதுதான். அப்படியே ஒரு சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும், வேலை செய்த மாதிரியும் இருக்கும், சம்பளம் வந்த மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. சரியே, டொரண்டோவினுடைய பெஸ்ட் எம்ப்ளாயீஸாகவும் டிடிசி வந்து கடந்த காலங்களில் திகழ்ந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. ஹெல்த், டென்டல், விஷன் கவரேஜ்னு சொல்லி ஏராளமான இந்த ஆஃபர்ஸையும் கொண்டதான ஒரு பேக்கேஜோடு தான் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வருகின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸுக்கு வந்து பென்ஷன் பிளானும் இருக்கின்றது என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்களும் தகுதியுள்ளவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் இந்த டிடிசியினுடைய வெப்சைட்டுக்கு சென்று இது தொடர்பாக அறிந்து கொள்ள முடியும் மேலதிக விவரங்களை. குறிப்பாக வந்து இப்போது இருக்கின்ற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் வருடாந்தம் நீங்கள் $80,000 அதிகமாக ஏர்ன் பண்ணி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து டெக்னிக்கல் ரைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பொசிஷன் இருக்கின்றதாம். இது 80,000 நீங்கள் 100,000 வரைக்கும், அதாவது 100,000 யா வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை பெனிஃபிட்ஸோடு அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்களும் விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். இந்த டெக்னிக்கல் ரைட்டருக்கு நீங்கள் விண்ணப்பிப்பதாக இருந்தால் July 14 முன்னர் விண்ணப்பித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஆர்வமுள்ளவர்கள் இதை கவனத்தில் கொள்ளலாம். 12:24 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு வந்து பாடகர் உன்னிகிருஷ்ணனுக்கு பிறந்த தினம், அவருக்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஹோமஸ் நீரிணையை கடக்கும் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்தும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை மற்றும் நியாயமற்றவை என கனேடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் குற்றம் சாட்டியுள்ளார். சவுதி அரேபியாவில் அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சருடனான சந்திப்பின் பின்னர் கருத்துக்களை வெளியிட்ட அவர், ஈரானினால் பாதிக்கப்படும் வளைகுடா நாடுகளுக்கு கனடா துணை நிற்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கட்டார் மற்றும் குவைத் ஆகிய நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய அரசை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம் தீட்டிய வழக்குடன் சிங்கப்பூரை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரும் தொடர்பு பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்கள் செலவில் தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர்களை விலைபேசிய குற்றச்சாட்டில் திமுக பிரமுகர்கள் 9 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரை போலீசார் தேடி வந்தனர். தலைமறைவாக இருந்த அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் தினமும் போலீசில் முன்னிலையாகவும் உத்தரவிட்டிருந்தது. அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களை தடுப்பு காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் தாவேகா அரசை கவிழ்க்கும் நோக்கிலான குதிரை பேர வழக்கின் விசாரணைகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளில் தம்மை கைது செய்வதை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனு மீதான மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் 23 தேதி வரையில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் பிற்போட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியவர்களை தமக்கு தெரியாது என கோட்டபாய ராஜபக்ஷ நாடகமாடுவதாக நீதிமன்றில் தெரிவித்துள்ள அரசு தரப்பு அவரது மனுவினை தள்ளுபடி செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் FM 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 5 4 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 4 6 5
1: வயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
0: மட்டக்களப்பு மாநகருக்கு அண்மையில் திருகோணமலை வீதியில் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அருகில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் கட்டுமானத்தில் 200க்கு மேலான டவுன் ஹவுசஸ், விலாஸ் மற்றும் லேண்ட்ஸுடன் பாசிக்குடா கார்டன்ஸ் ஹோட்டல்ஸ் ரிசார்ட்டுக்கு நிகரான பல வசதிகளுடன் அமைய இருக்கும் இந்த கட்டுமானத்தில் முதலீடு செய்து கொள்ள $4,000 மட்டும் செலுத்தி புக் செய்யுங்கள். வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்டவர்களும் சட்ட ரீதியாக கொள்வனவு செய்ய முடியும் என்றும் பேங்க் லோன் மற்றும் இலகுவான பேமெண்ட் பிளான் வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அறிய தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட். 647-818-2798.
2: மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
3: FM 102.7 East FM.ca.

12:46 எஸ்டிஎஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்துக் கொண்டிருக்கிறது. பகல் நேரத்தில் நல்ல வெரைட்டியாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. சரி, அதே போன்றுதான் நாங்கள் இந்த பகலில் சமைக்கிற நேரத்தில் ஒரு விஷயத்தை, அந்த சாப்பாடு தொடர்பான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ரெண்டு விஷயங்கள் இருக்குது. முதல்ல வந்து இந்த பிரதான விஷயம், அதாவது குறிப்பாக எங்களுக்கு இலங்கையை சேர்ந்தவர்களுக்கு அல்லது வந்து இந்தியாவை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு பிரதான உணவு வந்து குறிப்பாக இலங்கையை சேர்ந்தவர்களுக்கு இந்த அரிசி, அரிசி சாப்பாடு. நாங்கள் அந்த ரைஸ் போட்டு சாப்பிட்டோம்னு சொன்னால் தான் எங்களுக்கு சாப்பிட்ட திருப்தியே கிடைக்கும் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாளில் ஒரு நேரமாவது சாப்பிட்டா தான் ஏதோ அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு இருக்கும். சரி, இப்படியான நேரத்தில் வந்து இந்த அரிசியில் நாங்கள் என்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஒரு புதிய கன்சியூமர் ரிப்போர்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று கூறியிருக்கிறது. அதை சொல்கிற நேரம் கொஞ்சம் எங்களுக்கு வயிற்றில் புளி கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் சுதாரித்து கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் இருந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த விஷயம் கூறப்பட்டிருக்கிறது. என்ன அப்படி என்று சொன்னால், இந்த அரிசியில் கிட்டத்தட்ட ஒரு 52 சாம்பிள்ஸ் வந்து இங்கே விற்கப்படுகின்ற அரிசி சாம்பிள்ஸை கன்சியூமர் ரிப்போர்ட் வந்து பெற்றிருக்கின்றது. அதை வந்து லேப் டெஸ்டிங் செய்திருக்கின்றார்கள். அதில் பார்க்கையில் இன்ஆர்கானிக் ஆர்சனிக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஹெவி மெட்டல், ஒரு ஹெவியான ஒரு உலோகம் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இது எங்களுடைய உடலில் தேவைக்கு அதிகமாக சேரும் போது எப்படியான விளைவுகளை எங்களுக்கு கொண்டு வருமென்னு சொன்னால் கொஞ்சம் சீரியஸான ஹெல்த் எஃபெக்டை வந்து எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக வந்து தோல் புற்றுநோய், பிளட கேன்சர், அதாவது சிறுநீரகத்தில் வரக்கூடிய புற்றுநோய், Type 2 diabetes, இதய நோய்கள் போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடியது. இதனால் தான் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த அரிசிகளை வந்து நாங்கள் பொதுவாக குறைத்து சாப்பிடுவது, ஒரு வேறு வேறு கிரெயின்ஸையும் வந்து நீங்கள் சேர்த்து பயன்படுத்துவது, ஒரு நாளைக்கு தொடர்ந்து வந்து ஒவ்வொரு நாளும் நான் சோறு தான் சாப்பிட்டு ஆகுவேன் அப்படி என்று இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம், முதல்ல கடினமாக இருந்தாலும் ஆரோக்கியத்திற்காக வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வெவ்வேறு கிரெயின்ஸை வந்து பயன்படுத்தி கொள்வது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. என்னென்று சொன்னால், எங்களுக்கு இருக்கக்கூடிய அளவை விட கொஞ்சம் அதிகமாகவே இந்த சாம்பிள்ஸில் வந்து ஆசனிக்கின் அளவு அதிகம் காணப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 40% அளவில் வந்து அதிகரித்து காணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்படி அந்த ஆசனிக் அதிகமாக இருக்கிற இந்த ரைஸை நாங்கள் தினந்தோறும் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு ஏராளமான இந்த நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேன்சர்ஸ் ஆகட்டும், Type 2 diabetes, கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி பல விடயங்களை கொண்டு வந்து விடும் அப்படின்னு சொல்லித்தான் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே தான் எப்போதும் நீங்கள் ஒரு வேறு வேறு அந்த ரைஸோட அளவை குறைத்து நீங்கள் வேறு வேறு கிரெயின்ஸையும் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் சோறு சமைக்கும்போது, நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அந்த காலத்தில் வந்து இந்த அரிசி சமைக்கும்போது, சோறு சமைக்கும்போது அதை வடித்து ஊற்றுறது அப்படின்ட்டு, என்னடா சத்தெல்லாம் போயிருமே, என்ன சக்கையை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம்னா அதுக்குள்ள ஒரு சயின்டிஃபிக் ரீசன் ஒளிந்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் சோறு சமைக்கும் போது கொஞ்சம் அதிக நீரை விட்டு அதை சமைத்து அப்படியே அந்த நீரை வந்து ஊற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்கிறார்கள். இதனால் அந்த அரிசியில் இருந்திருக்கக்கூடிய ஆசனிக்கு வந்து குறைவதற்கான சாத்தியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அடுத்த சாய்ஸும் இவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் அரிசி ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக வேறு கிரெயின்ஸும் சேர்த்து பாவிக்கலாம். இல்லாவிட்டால் நீங்கள் அரிசி சமைக்கும் போது எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு அதை வடித்து விட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஆசனிக்கின் அளவு குறையும். இதனால் அதனால் வரக்கூடிய பாதிப்புகளும் எங்களுக்கு குறையும். இப்படி ரெண்டு சாய்ஸஸை வந்து அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சரி, அந்த அரிசிக்கு பதிலாக என்னென்ன விஷயங்கள் பயன்படுத்தலாம் என்று சொன்னால் அது உங்களுடைய சாய்ஸ் தான். இருந்தாலும் அவங்களும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். கீன்வா இருக்கின்றது, ஓட்ஸ் இருக்கின்றது, இப்படியான அந்த விடயங்களை கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ள முடியும். பாஸ்மதி அரிசி சுகரை கொண்டு வரும் என்று சொன்னால் கூட அதில் வந்து ஒப்பிட்டளவில் இந்த ஆசனிக்கின் அளவு குறைவாகத்தான் இருக்கின்றதாம். சூசி பாஸ்மதி போன்றவற்றில் இந்த ஆசனிக் லெவல் குறைவாக இருக்கின்றதாம். சரி, இப்படியான அடுத்த சாய்ஸும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இனிமேல் நாங்கள் சமைக்கும்போது அந்த விடயங்களையும் கவனத்தில் கொள்ள முடியும், அப்போது ஆரோக்கியமாக இருந்து கொள்ளலாம். 12:51 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
0: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate-il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks-um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate-il peralam. 2025 Infinity QX 50-kal 0% finance and lease rate-il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra-kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-9.
1: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17-18 மார்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல். 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 437-213-3332.
5: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
6: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
6: பூவே பூவே பெண் பூவே,
5: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
6: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
0: நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, வழியை நாங்கள் வெப்பநிலையை பார்த்தால் 27 இருக்கின்றது. அதே வழியில் இன்றைய நாளுடைய அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் இப்பொழுது பெற்றிருக்கின்றோம். மழைக்கான சாத்தியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கும் 27 அதிகூடிய வெப்பநிலை, மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வார இறுதி வந்து சிறப்பாக இருக்க போகிறது. 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதுகளாகவும் இருக்கப்போகின்றன. திங்கள் செவ்வாயில் வெப்பநிலை 30 அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செவ்வாய் 34 வரை உயரலாம் அப்படி என்று சொல்லியும் அதற்கு பின்னர் கொஞ்சம் குறைவடைய இருக்கின்றது. 20 வெப்பநிலை வர இருக்கின்றது. வருகின்ற திங்கள் 30, செவ்வாய் 34 இருக்கலாம் என்று இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. நாங்கள் எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் எத்தனை சதம் அதிகரிக்க இருக்கு அப்படி என்று சொல்லி பார்த்தால் 5% உயர்வடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்கலாம். 102.7 இருக்கின்றது. அல்லாவிட்டால் ஈஸ்ட் எஃப்எம்னுடைய ஆப்பை டவுன்லோட் செய்து அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகளிலாம். அல்லது eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை நேரடியாக கேட்டு மகிழ்வதற்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

உங்களுக்கு வெவ்வேறு உபாதைகளை கொண்டு வந்துவிடும். ஆகவே எப்படி நீங்கள் அதில் கவனமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இன்னும் ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது, அது வந்து ஹெல்த் கனடாவை நான் சொல்லப்பட்டிருந்தது, இது வந்து பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சி வந்து இப்போது கூறியிருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவிலேயே பார்க்கையில் இப்போது ஒரு டயரியா கோசிங் பாராசைட் ஒன்று காணப்படுகிறது. இதன் காரணமாக 1200க்கும் மேலானவர்கள் மிச்சிகனில் வந்து பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். அதாவது வயிற்றுளைவு, வாந்திப்பிதி போன்றவை ஏற்படுத்தக்கூடிய இந்த பாராசைட்ஸ், அதனுடைய தொற்று தான் மிச்சிகனில் காணப்படுகிறது. அப்போ அமெரிக்காவுக்கு வந்த கனடாக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு படபடப்பு இருக்கும். இப்போதைக்கு கடவுளின் எங்களுக்கு இல்லை அது அப்படின்னு சொல்லித்தான் அது நல்ல செய்தியை சொல்லியிருக்கின்றது. கனடாவுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அமெரிக்காவிலே இன்று வரையில் பார்க்கும்போது 1251 கேசஸ் வந்து வந்திருக்கின்றதாம். அதே வேளையில் நேற்று மாத்திரம் 260 மேலானவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்களாம். கிட்டத்தட்ட ஒரு அவரேஜாக பார்க்கையில் வந்து 170 மேலானவர்கள் அடையாளம் காணப்படுகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் அப்படி என்ற மாதிரி கூறப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் இப்படியான ஒரு நிலை காணப்பட்டிருக்கிறது. சரி, இந்த நேரத்தில் தான் இப்போது கனடாவுக்கு வந்து இந்த பிரச்சனை இல்லை இதுவரைன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. சைக்ளோஸ்போரா அப்படின்னு சொல்லி இதற்கு சொல்லியிருக்கின்றார்கள். இது வந்து பொதுவாக இந்த டயரியாவை கோஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுவும் 6-7 வாரங்களுக்கு எங்களுடைய வயிற்றை வந்து ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. ப்ளோட்டிங்காக இருக்கும், கேஸ், நோஷியா, டயர்ட்னஸ், ஸ்டமக் கிராம்ஸ், லாஸ் ஆஃப் அப்பட்டைட், பசிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி நிலை, வெயிட் லாஸ் பண்ணுவோம், அதே போன்று மைல்டு ஃபீவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதனுடைய இந்த விளைவுகள் வந்து கூறப்பட்டிருக்கிறது. இது எப்படி பொதுவாக தொற்றுகின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தால், பொதுவாக எங்களுக்கு தெரியும் இந்த அதாவது உணவுகள் கண்டாமினேட் பண்ணப்பட்ட தொற்றுக்குள்ளான உணவுகளை உண்ணும் போது, அதே போன்று தொற்றுக்குள்ளான நபர் பயன்படுத்துகின்ற இந்த கழிவறைகள் சரியாக சுத்தம் செய்யாத போது அவருடைய அந்த ஃபீசஸ் மூலம் பரவக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இந்த தொற்றுக்குள்ளான நபரினுடைய கழிவுகள் சேர்ந்த நீர், அதன் மூலம் பரவலாம் இப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இருக்கிறன. இந்த நீர் வந்து உணவு பொருட்களோடு கலக்கும் போது, பேக்கேஜிங் போதெல்லாம் இப்படியான விளைவுகள் ஏற்படும், ஏனையவர்களுக்கு தொற்றக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் கனடாவில் இருக்கின்ற உணவுகளில் இது வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் வெவ்வேறு நாடுகளில் இருந்து ஏற்றுமதி, அதாவது ஏற்றுமதியாகி கனடாவுக்குள் இறக்குமதி செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்களில் இவை இருக்கலாம். குறிப்பாக வந்து பெரு, கியூபா, இந்தியா, நேபாள், மெக்சிகோ, காட்டமாலா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, டொமினிக்கன் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லி அந்த இடங்களில் இருந்து சமரிலேயே அதிகளவிலான இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வந்து இங்கே தேவைப்படுகின்றன. இதனால் இங்கே இருந்து இப்படியான ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் போன்றவை எங்களுக்கு இறக்குமதி ஆகி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இதிலே பேசில், சிலாண்ட்ரோ, ராஸ்பெர்ரிஸ், பிளாக்பெர்ரிஸ், அதே போன்று லெட்டஸ், ஸ்னோ மற்றும் ஸ்னாப் பீசஸ் ப்ரீ பேக்கேஜ், சாலட் மிக்ஸ் இப்படி என்று சொல்லி பல தரப்பட்ட உணவுகளில் இந்த கிருமிகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் உப்பு தண்ணி போட்டு கழுவோமே அது ஓரளவுக்கு எங்களை பாதுகாக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், பொதுவாக இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் போன்றவற்றை குக் பண்ணக்கூடியவற்றை நீங்கள் குக் பண்ணி பாவிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுவும் இந்த கிருமிகளை கொல்லக்கூடியதாக இருக்கும். அதே வேளையிலே அல்லாவிட்டால் முடிந்த வரைக்கும் கனடாவில் உற்பத்தியான, கனடாவில் வளர்க்கப்பட்ட ஃப்ரெஷ் பொருட்களை வந்து நீங்கள் பயன்படுத்துவதும் உங்களுக்கு இந்த வயிற்றுளைவு போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளினுடைய தொற்று ஏற்படாமல் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சி ஆஃப் கனடா வந்து இப்போது கூறியிருக்கின்றது. 1:11 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 Brock Road, பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் முன்றலில். ஜூலை 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
5: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
6: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
7: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
8: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
9: அது சரி.
8: உங்களுக்கு ஆடி கார்
9: என்னது,
8: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
10: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
11: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
10: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே,
12: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
8: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
13: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கமென் ஃபின்ச் சந்திப்பு, தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
14: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
15: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
10: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES களை லெஜெண்டரி சூப்பர் ஓல்ட் வீல் டிரைவுடனும் 10 இயர் வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3 இயர் லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-7-8-6-0-7-0-2.
16: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: சுத்தம் தரம் மலிவுடன்
9: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போனோம், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

6:23 வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட் ஒழித்துக் கொண்டிருக்கிற பானூரி கோயிலா கூப்பிட்டார் உள்ளி நையா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கொள்ளுங்க. கோயிலா யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் சரி. 6:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. செலசி பர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் சேல் இந்த வாரத்திற்கு மாத்திரம் நீடிக்கப்பட்டுள்ளது. செலசி பர்னிச்சர் ஒரு ஃபர்னிச்சர் ஃபேக்டரியாகவும் இருப்பதனால் மிடில் மேன் மார்க்அப் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் விலையில் வாங்கலாம், ஆயிரக்கணக்கில் சமைக்கலாம். அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸஸ் $100 தொடக்கம். பிரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரெக்லைனர் இரண்டையும் $1,500 வாங்கினால் மேட்சிங் ரெக்லைனர் சேர் $100 மட்டுமே. இந்த வாரம் மட்டுமே இந்த சலுகை. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 ஃபார்மசி அவென்யூ, ஸ்காப்ரோ, 416-731-7044. சரி, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான். அதாவது ஆன்டாரியோவினுடைய ஆன்டாரியோ ட்ரில்லியம் பெனிஃபிட் நாளைக்கு அதிகரித்ததாக கிடைக்க இருக்கிறது. வழக்கமாக கிடைக்கின்ற அல்லது எலிஜிபிளான ஆன்டாரியன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதுவும் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் போன்று தான், அதற்கேற்ற வகையில் தான் இந்த அதிகரிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு 2% அதிகரிப்போடு ஜூலை மாதத்தின் 2026 தொடங்கி 2027 ஜூன் வரைக்குமான உங்களுடைய கொடுப்பனு இருக்க போகிறது. ஒன்டாரியோ ட்ரில்லியம் பெனிஃபிட் OTB அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கொடுப்பனவு அப்படின்றும் கூறப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு பார்க்கையில் 2.7% இருந்திருக்கின்றது. ஆனால் இந்த ஆண்டு 2% அதிகரிப்பு இருக்க போகிறது. இதுவும் வந்து வளமை போன்றுதான் இந்த இண்டெக்ஸேஷன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு நடைமுறையின் கீழே இன்ஃபிளேஷன் ரேட் அதற்கேற்ற வகையில் மாற்றி அமைக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நேரங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7
0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: சவுதி அரேபியாவிற்கு விஜயம் செய்துள்ள கெனடிய பிரதமர் மாக்கானி அங்கு உயர்மட்ட சந்திப்புகளை நிகழ்த்தியுள்ளார். 26 ஆண்டுகளின் பின்னர் கனடாவின் பிரதமர் ஒருவர் சவுதி அரேபியாவிற்கு விஜயம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் மனித உரிமை நிலவரங்கள் சார்ந்த முரண்பாடுகளினால் கனடாவிற்கு சவுதி அரேபியாவிற்கும் இடையிலான உறவுகள் 2018 ஆண்டு முதல் முடக்கங்களை எதிர்கொண்டிருந்தன. எனினும் பிரதமர் மாக்கானி தலைமையிலான கெனடிய அரசில் இருநாட்டு உறவுகளும் மேம்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் பின்னர் முதல் முறையாக முதலமைச்சர் விஜய் நாளை கரூர் செல்லவுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலைகளையும் அவர் வழங்கவுள்ளார். முதலமைச்சரின் கரூர் பயணத்தை தடுக்க வேண்டுமென திமுக தாக்கல் செய்த மனுவினை நிராகரித்த உச்சநீதிமன்றம் திமுகவின் நோக்கங்களையும் கடுமையாக கண்டித்திருந்தது. இந்நிலையில் கரூர் சம்பவத்தின் சாட்சிகளாக உள்ள பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மீது முதலமைச்சரின் பயணம் செல்வாக்கு செலுத்தாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சிபிஐயிடம் திமுக வலியுறுத்தியுள்ளது. மறுபுறத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்குவது தாவேகாவின் பிரச்சாரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி சலுகை வழங்குவதைப் போன்று உள்ளதாக விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவளித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சித்துள்ளது. இலங்கையின் வடக்கு கிழக்கில் முப்படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிலங்களை விடுவிக்க முடியாது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் நிலங்களை ராணுவத்தினர் அபகரிக்கவில்லை என்றும் பாதுகாப்பிற்காக அக்காணிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் அது கூறியுள்ளது. பலாலியில் அதியுயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள 1661 ஏக்கர் காணிகளை விடுவிக்க முடியாது என்றும் மக்களிற்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஆரத்தி சூப்பர் சென்டர் மலிவு விற்பனை முகூர்த்த பட்டு புடவைகள் மணமகளின் முதல் சாரி பிரைட்மேட் சாரீஸ் காஞ்சிபுரம் சாரீஸ் சப்சல் சாரீஸ் லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ் ஆண்களுக்கான சர்வாணி குர்தா பட்டு வேட்டி சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள் மேலும் பல தெரிவுகள் சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம் ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள் 2250 மாக்கம் ரோட் ஸ்காபரோ 416-335-4653 ஆரத்தி பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன் 416-817-5060 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன் 416-817-5060 416-817-5060 You are in good hands with Allstate.
2: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம் July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம் July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம் 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா 26 ஞாயிறு காலை தீர்த்தம் 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம் 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் 635 மிடில் ரோட் ஸ்காப்ரோ 416-321-6104
3: BSRV Medical and Dental Office Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார் காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பிரேசஸ் கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் வாரத்தில் 7 நாட்களும் சேவை BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East Unit 6A Scarborough 416-649-6388
4: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா கவலை வேண்டாம் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் நியூ கிரெடிட் நோ கிரெடிட் பேங்க்ரப்சி கன்சியூமர் ப்ரொபோசல் செல்ஃப் எம்ப்ளாய்டு எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0 வீதம் வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி அது மட்டுமல்ல ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம் இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை தொடர்புகளுக்கு 416-804-2365
5: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில் ஷால்வாஸ் $29.99 முதல் 3 சாரீஸ் $30 காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல் பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல் இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99 பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99 வெட் கிரைண்டர் $199.99 ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் Universal Textiles 3031 Markham Road Unit 38 Chandramolishwarar Alayam Arake 416-492-7973
4: FIFA Ulaga Kinda Potigal 2026 FIFA Fan Festival Toronto vin angikarikkappatta oodagam ungal EE Stephen 102.7

ஒரு மணி 48 நிமிடம் இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற வகையில் ஸ்கேம்ஸ் வந்து ஒவ்வொரு வகையில் உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக இந்த ரூஃப் ஸ்கேம், அதே போன்று டிரைவே பே பண்ணுறது இப்படின்னு சொல்லி பல ஸ்கேம்ஸ் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பாக வந்து உங்களுடைய வீடுகளுக்கு டோரில் வந்து நொக் பண்ணி வருகின்றவர்களிடம் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும், அதை தவிர்த்துக் கொள்வது தான் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்லியிருப்பதும் எங்களுக்கு தெரியும். இது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, வீட்டுக்குள்ள நடைபெறுகின்ற வேலை, அதாவது வீடுகளுக்குள்ளே இந்த பேஸ்மெண்ட் போன்றவற்றை நாங்கள் நிறைவு செய்வதற்காக கூப்பிடுகின்ற கான்ட்ராக்டர்ஸ், அவர்களிடம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட கான்ட்ராக்டர் இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதிகம் பேரினால் இப்போது கூறப்பட்டிருக்கிறது. எந்த கம்பெனி இது, எந்த கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் டேவிட் வுல்ஃப் என்று சொல்லப்படுகின்ற அந்த கான்ட்ராக்டர் தொடர்பாகத்தான் இப்போது ஏராளமானோர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கின்றார்கள். வேலையை சரியாக முடிக்காமல் அவர் அப்படி டிசப்பியர் பண்ணி விடுவார் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஒரு மாதிரி அரைகுறை வேலையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டார் அப்படி என்று சொல்லித்தான் இப்போது கூறப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் இப்படியாக ஏமாந்திருக்கின்றார்களாம் இந்த குறிப்பிட்ட வுல்ஃப், அதாவது டேவிட் வுல்ஃப் இவர் ஊடாக அப்படி என்று சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2-3 ஆண்டுகளாக இந்த விடயங்கள் நடைபெற்றிருக்கிறன. இப்போது தான் மக்கள் ஒவ்வொருத்தராக வந்து இது தொடர்பாக தங்களுடைய கதைகளை வந்து கூறிக்கொண்டிருக்கின்றனர். ஜிடிஏல ஒவ்வொரு இடங்களில் இவர் மூலம் ஏமாற்றப்பட்டவர்கள் இருந்திருக்கின்றார்கள். சரியாக இந்த பேஸ்மெண்ட் வந்து பினிஷ் பண்ணப்படவில்லை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. முட்குட்டியை வந்து இவருக்கான அந்த ஒப்பந்த பணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டம் இருக்கின்றன என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு 80% 90% இப்படி வேலைகளை முடித்துவிட்டு முழுதாக வேலையை முடிக்காமல் பின்னர் தாங்கள் வேறு கையில் இருந்து காசு எல்லாம் போட்டு அதை முடிக்க வேண்டிய தேவை இருந்ததுன்னு சொல்லி பலர் தெரிவித்திருக்கிறார். சரி, இப்படி இந்த டேவிட் வுல்ஃப் அவருடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கு இது வந்து இனிஸ்வில் ஆண்டாரியோவை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. யுஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி அதற்கு பெயர் வைத்திருக்கின்றார் இவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த கம்பெனியை பார்க்கையில் இது தொடர்பாக அறிவித்தல்கள் கிடைக்கப்பட்ட பின்னர் சிடிவியும் வந்து இவரை கண்டாக்ட் பண்ணுவதற்கு முயற்சித்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் சில விடயங்கள் வந்து அவதானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிஸ்னஸ் தொடர்பாக அவர்கள் ஆண்டாரியோவினுடைய பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸை வந்து பார்த்துருக்கின்றார்கள். அதிலே வந்து டேவிட் வுல்ஃப் தன்னுடைய யுஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்கின்ற அந்த கம்பெனியை 2023 மேயில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கின்றார். அதற்கு பின்னர் டேவிட் வுல்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் இங்க் அப்படி என்று சொல்லி 2025 ஏப்ரலில் மீளவும் கம்பெனியை இவர் ஆரம்பித்திருக்கின்றார் அப்படி என்று சொல்லி அவருடைய போட்டோவோடு இந்த விடயங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இது இந்த டேவிட் வுல்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் இங்குக்கு வந்து இவர்கள் ஏராளமான கால்ஸை மேக் பண்ணியிருக்கின்றார்கள். ஒரு காலுக்கும் வந்து ரிப்ளை இல்லையாம். ஒரு மாதிரி இவரை ட்ராக் பண்ணி அடையாளம் கண்டிருக்கிறார்கள். இனிஸ்வெல்லில் இவருடைய வீடு இருக்கின்றது, புதிய வீடு அப்படி என்று சொல்லி அந்த வீட்டுக்கு சென்று நாக் பண்ணி இருக்கின்றார்கள். டோபெல் எல்லாம் பல தடவைகள் பல நிமிடங்களாக அழுத்தி இருக்கின்றார்கள். ஒரு மாதிரி இந்த வுல்ஃப் வந்து கராஜிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். ஆனால் வெளியே வந்து பார்த்தவர் இவங்களோ அடையாளம் கண்டு விட்டாராம்.

தண்டர் ஸ்டோமுக்கான வாய்ப்புகளும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறன. எல்லோ வார்னிங்காக இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சுற்றுச்சூழல் கனடாவினால். அதேவேளையில் நாளைக்கு மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளையும் 27 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 27 சராசரியாக இருக்க போகிறது அதிகூடிய வெப்பநிலை. முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதுகளாகவும் இருக்கும். திங்கள் பார்த்தீங்கன்னா 30, அதேபோன்று செவ்வாய் 34 இருக்க போகிறது. அதேவேளையில் மீளவும் நாங்கள் 20 புதன்லிருந்து வெப்பநிலையை பெற இருக்கின்றோம். எரிபொருள் விலையை பார்த்தால் நள்ளிரவுக்கு பின்னர் 5% உயர்வடையே இருக்கின்றது. நீங்களும் எங்களுடைய இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது, அல்லது eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு eastfm ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாக கூட நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். பிரத்யமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழூடாகவும், யூடியூபில் eastfm 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழலாம். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm 102.7@gmail.com.

2:06 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 முதலாவது கால் சுற்று போட்டி வந்து இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. இது வந்து மாலை 4 ஆரம்பமாக போகின்றது, பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலே. நாளைக்கு வந்து 3 ஸ்பெயின் பெல்ஜியத்துக்கு இடையிலான போட்டி, அதே போன்று சனிக்கிழமை 5 நோர்வே இங்கிலாந்துக்கு இடையிலான போட்டியும், அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்துக்கு இடையிலான போட்டி சனிக்கிழமை 9 இரவும் இடம்பெற இருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த ஒரு கண்ட்ராக்டர், இவர் வந்து ரெனோவேஷன் குறிப்பாக பேஸ்மெண்ட் போன்றவற்றையெல்லாம் செய்கின்ற ஒருவர். அவர் எப்படி அவரிடம் நிறைய பேர் ஏமாந்திருந்தார்கள் அப்படி என்று சொல்லி இது தொடர்பாக சிடிவி மற்றும் நனோஸ்பால் ஒன்றை கூறியிருக்கிறது. 26.7% கெனேடியன்ஸுக்கு தெரிகின்றதாம், தங்களுடைய ஒரு ஃபேமிலி மெம்பரோ அல்லது வந்து தங்களுக்கு தெரிந்த யாரோ இப்படி இந்த ஹோம் ரெனோவேஷனால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அவங்க பேமெண்ட்டை வாங்கிடுவாங்க, ஆனால் வேலையை முடிக்க மாட்டார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதே வேளையிலே 71% நாடு தழுவிய ரீதியில் பார்க்கையில் இந்த எந்த விதமான பிரச்சனையும் தங்களுக்கு ஏற்படவில்லை என்று சொல்லி பெரும்பான்மையானவர்கள் கூறியிருக்கிறார்கள். நல்ல வேளை 71% இப்படி கூறியிருக்கிறார்கள், அப்படி எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி. 12.3% கூறியிருக்கிறார்கள் எங்களுக்கு இதை பற்றி தெரியும் அப்படி என்று சொல்லி. 9% கூறியிருக்கிறார்கள் நாங்கள் இதை அனுபவித்திருக்கிறோம் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கிறார்களா 9%. 5.4% சொல்லியிருக்கிறார்கள் தங்களுடைய ஃபேமிலி மெம்பர் இப்படி காசை கொடுத்திருக்கிறார், ஆனால் அந்த வேலை வந்து முடிவு பெறவில்லை அப்படி என்று சொல்லி 5.4% கூறியிருக்கிறார்கள். சரி, இப்படியே வந்து நாங்கள் டொரோண்டோ சிட்டி பக்கம் வந்தோம் என்று சொன்னால், சிட்டி ஆஃப் டொரோண்டோ கூறியிருக்கிறது, நீங்கள் பார்க் போன்ற வீட்டுக்கு செல்லும் போது அங்கே இருக்கின்ற பின்ஸ் வந்து நிரம்பி வழிந்து காணப்பட்டால் நீங்கள் வந்து 311 கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் அந்த பின் வந்து ஃபுல் ஆகிட்டு அல்லது வந்து ஓவர்ஃப்ளோ ஆக இருக்கிறது வழியுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக 311 கால் பண்ணி இது தொடர்பாக அறிந்து கொள்ள முடியும், அதாவது அவர்களுக்கு வந்து அறிவித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. 2:08 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-504-8955
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. Inga Matame, Dr. Pavithra Nandeshwarar, Serviye Valangagirar, 416-299-1020.
4: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719, 437-243-1719.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tario license builder with Tario on warranty. Lakme Home Sync, 416-788-2426.
5: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
6: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

2:19 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே ஹாண்டா கனடா வந்து 32,000 அதிகமான ஆடிசி வெஹிக்கிள்ஸை வந்து மீளழித்திருக்கின்றது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ரேவியூ இமேஜ் டிஸ்பிளேயில் வந்து பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான். இப்படி இந்த ஹாண்டா ஆடிசி வாகனங்கள் மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. இதே போன்ற ஒரு ரெக்கால் வந்து யுஎஸ்எம் செய்திருந்ததாம். இதிலே 3,00,000 வாகனங்கள் ரெக்கால் பண்ணப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. நேற்று இது தொடர்பான விடயங்களை வந்து ஹாண்டா பகிர்ந்திருக்கின்றதாம். 32,289 ஆடிசி மினி வேன்ஸ் 2018 தொடக்கம் 20 வரையிலான மாடல்ஸ் தான் இப்போது மீளழிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், நீர் படும்போது அது வந்து ரேவியூ கேமராக்குள்ளாலே செல்லக்கூடியதாக இருக்கின்றதாம். இதனால் வந்து அது சரியாக தொழிற்பட முடியாத நிலை காணப்படும் அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை ஃபிக்ஸ் செய்வதற்கு நீங்கள் உங்களுடைய டீலர்ஸை வந்து கண்டாக்ட் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 2:20 இந்த வேளையிலே பார்க்கலாம். கோட் டிரான்சிட் வந்து நீண்ட காலமாக வெயிட் பண்ணி கொண்டிருந்த ஒரு ஸ்டேஷன், அதை வந்து இப்போ இல்லை அடுத்த சமருக்கு தாங்க திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இது வந்து எந்த இடம் என்று சொன்னால் கிரிம்ஸ்பி ஸ்டேஷன், அந்த இடத்திலே சேவையை தொடர இருக்கின்றது. வருகின்ற சமரில் இதற்கான அந்த விஸ்தரிக்கப்பட்ட போக்குவரத்து ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டாரியோ பிரீமியர் டாக்ஃபோர்ட் தலைமையிலே நேற்றைய நாள் இதற்கான கிரவுண்ட் பிரேக்கிங் ஈவெண்ட் வந்து இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது July 8 நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்திற்கான கட்டுமானங்களுக்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. கிரிம்ஸ்பி ஸ்டேஷன் தான் வருகின்ற சமரிலே வர இருக்கிறது அடிஷனலாக அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 2:21

0: ஹோமஸ் நீரிணையை கடக்கும் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்தும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை மற்றும் நியாயமற்றவை என கனடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் குற்றம் சாட்டியுள்ளார். சவுதி அரேபியாவில் அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சருடனான சந்திப்பின் பின்னர் கருத்துக்களை வெளியிட்ட அவர், ஈரானால் பாதிக்கப்படும் வளைகுடா நாடுகளுக்கு கனடா துணை நிற்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கட்டார் மற்றும் குவைத் ஆகிய நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய அரசை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம் திட்டிய வழக்குடன் சிங்கப்பூரை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரும் தொடர்பு பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்கள் செலவில் தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசிய குற்றச்சாட்டில் திமுக பிரமுகர்கள் 9 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரை போலீசார் தேடி வந்தனர். தலைமறைவாக இருந்த அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் தினமும் போலீசில் முன்னிலையாகவும் உத்தரவிட்டிருந்தது. அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களை தடுப்பு காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் தாவேக்கா அரசை கவிழ்க்கும் நோக்கிலான குதிரை பேர வழக்கின் விசாரணைகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளில் தம்மை கைது செய்வதை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனு மீதான மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் 23 தேதி வரை மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிற்போட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியவர்களை தமக்கு தெரியாது என கோட்டபாய ராஜபக்ஷ நாடகமாடுவதாக நீதிமன்றில் தெரிவித்துள்ள அரசு தரப்பு அவரது மனுவினை தள்ளுபடி செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம். 6479826476 6479826476.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
2: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: Astro Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV Tour in Toronto. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV Tour in Toronto, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
0: 416-461-6401. FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7

2:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்துக் கொண்டிருக்கின்றது. குங்குமச்சிமல் திரைப்படத்திலிருந்து நமக்கான பாடலை நாங்கள் கேட்டிருக்கிறோம். சரி, சிட்டி ட்ரோனோ சொல்லியிருக்கிறது, இப்போது வந்து இந்த புல்லுகளை வெட்டுகின்ற காலம் கடாரண்டு முளைச்சி வரும், தலைமையிறு முளைக்குதோ இல்லையோ, புல்லெல்லாம் அந்த மாதிரி முளைக்கும். சரி, முளைக்கிற அந்த புல்லை வந்து நீங்கள் அடிக்கடி வெட்ட வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் இந்த புல்லுகளை வந்து வெட்டும் போது அதை நீங்கள் வேஸ்டாக கலெக்ட் பண்ணி வைக்க வேண்டாம். ஆனால் அதுக்கு பதிலாக உங்களுடைய லோன்லே வந்து அதை போட்டு வைத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மண்ணுக்கு வந்து லோன் சோயிலுக்கு வந்து அது ஒரு பூஸ்டாக இருக்கும். அதாவது ஒரு உரம் போன்று அது செயற்பட்டு அதற்கு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. அதே போன்று டொரண்டோவினுடைய சர்ச் ஸ்ட்ரீட் இப்போது ஆஃபிஷியலி வந்து பெடஸ்ட்ரியன் ஜோனாக மாற இருக்கின்றதாம் வருகின்ற 9 வாரங்களுக்கு அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. இது வந்து வெலசி ஸ்ட்ரீட் ஈஸ்ட் தொடக்கம் அலெக்சாண்டர் ஸ்ட்ரீட் வரையிலான சர்ச் ஸ்ட்ரீட்டினுடைய ஒரு பகுதி தான் இப்படி பெடஸ்ட்ரியன் ஜோனாக ஆஃபிஷியலி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது வருகின்ற 9 வாரங்களுக்கு என்று சொல்லி கூறியிருக்கின்றது. ஆகவே அதற்கேற்ற வகையிலே அந்த பகுதியை பயன்படுத்துகின்ற வாகன ஓட்டிகளாகட்டும் அல்லது வந்து பெடஸ்ட்ரியன்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் வைத்து மாற்றுப்பாதைகள் போன்றவற்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது சிட்டி. அதற்குரிய சைனேஜர்ஸ், அதே போன்ற டிராஃபிக் சிக்னல்ஸ், ரியல் டைம் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் போன்ற எல்லாம் உங்களுக்கு தெளிவாக அது தொடர்பாக அறிந்து கொள்ள உதவும் அப்படின்னு சொல்லியும் சிட்டி வந்து கூறியிருக்கின்றது. அதே போன்று இந்த வார இறுதியிலும் ஏராளமான நிகழ்வுகள் வந்து இடம்பெற இருக்கின்றன. அதன் காரணமாகவும் டொரண்டோவில் ஏராளமான ரோட் க்ளோஷர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். குறிப்பாக வந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஃபெஸ்டிவல் ஆஃப் சவுத் ஏஷியா, இது வந்து 24வது வருடமாக நடைபெறுகின்றதாம் ஜெரார்ட் ஸ்ட்ரீட்டில். இது வந்து காக்ஸ்வெல் அவென்யூக்கும் கிளென் சைட் அவென்யூக்கும் இடைப்பட்ட பகுதி. ஆகவே அந்த பகுதி செல்பவர்களும் இதை கவனித்துக் கொள்ளுங்கள், வீதி முடக்கங்கள் இருக்கும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதில் வந்து ஸ்ட்ரீட் கார்ஸ் 506-306 கால்டன், இந்த ஸ்ட்ரீட் கார்ஸ் வந்து வேறு மாற்று பாதைகளை எடுக்கும் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட், குயின் ஸ்ட்ரீட், காக்ஸ்வெல் அவென்யூ ஊடாக அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று சால்சா ஆன் செயின்ட் கிளேயர், இது 22வது அனுவல் லட்டின் ஃபெஸ்டிவலாக இடம்பெற போகிறதாம். இதன் காரணமாக செயின்ட் கிளேயர் அவென்யூ வெஸ்ட் வந்து வினோனா டிரைவுக்கும் கிறிஸ்டி ஸ்ட்ரீட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி மூடப்படும் அப்படின்னு சொல்லியும், இதன் காரணமாகவும் ஸ்ட்ரீட் காரும் ரூட் மாற்றப்படுமாம். குறிப்பாக வந்து 512 செயின்ட் கிளேயர் ஸ்ட்ரீட் கார் ரூட் வந்து மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று சேரியட் ஃபெஸ்ட் பேரேட், இது இடம்பெற போகிறதாம். இது வந்து சனிக்கிழமை இடம்பெற போகிறது அப்படின்னு சொல்லியும், இதன் காரணமாக யாங், ஜெரார்ட், பே, கிங், யோக், வெலிங்டன் போன்ற வீதிகள் முடக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள முடியும். அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்திருக்கின்றது, 2:50. இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம். நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள். தித்தோம் தாங்கிட திகதோம் தாங்க.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4 3 7 8 6 0 7 0 0 2.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ரொசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-9 08 56 56 416-9 08 56 56.
4: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379 1-819-322-1379.
5: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
7: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
7: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
6: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
9: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 Cash Point. Whoa.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்டர் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஜூலை மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு உற்சாகம் நிறைந்த இஸ்டெஃபெமின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடு இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திரங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

நேரம் 3:06 இஸ்டெஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வெளியில் 27 டிகிரி செல்சியஸ், 35 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக தென்படுகின்றன. குறிப்பாக நள்ளிரவை தாண்டிய நேரங்கள்

வரையிலும் இந்த மழைக்கான வாய்ப்புகள் உள்ளன. மாலை நேரங்களில் அதிகளவிலான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகின்றது. இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவாக இந்த மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். 26 டிகிரி செல்சியஸ் நாளை அதி கூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 5% அதிகரிக்க இருக்கின்றது. அலுவலக தொடர்விலக்கம் 4168241212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதேவேளையில் முதலாவது காலிறுதி போட்டிகள் இன்றைய நாளில் ஆரம்பமாக இருக்கின்றன. இன்று மாலை 4 மணியிலிருந்து போஸ்டன் ஸ்டேடியத்தில் பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. பிரான்சின் வெற்றி வாய்ப்புகள் உயர்வாக உள்ளதாக இந்த முற்கூட்டிய எதிர்வு கூறுகள் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்தும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்திருங்கள். இந்த போட்டியின் கள நிலவரங்களை உடனுக்குடன் நாங்கள் எடுத்து வர தயாராக இருக்கின்றோம். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நாங்கள் இன்றைய நாளில் தொடர்ச்சியாக லக்ஷங்கந்தசாமி தருகின்ற பிக்கரிங் வீடுகளின் விற்பனை பற்றியும் அறிந்து கொள்ளப் போகின்றோம். பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லக்ஷங்கந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் இல்லாத ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாயிலிருந்து பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதுவழியில் பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 7,11,000 ரூபாயாக இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லக்ஷங்கந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 ரூபாய்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 ரூபாய்கள். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது. செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கிறது. வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்க விரும்பினால் உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த ரிபேட்டினை பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கே வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லக்ஷங்கந்தசாமி 416-888-8044. பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 6,59,000 டாலர்கள். பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 7,11,000 டாலர்கள். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் வழங்கப்படுகிறது. வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லக்ஷங்கந்தசாமி 416-888-8044.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
2: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
3: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960, 437-477-7960.
4: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17-18 மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 416-757-2006.
5: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொலூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
1: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business.ca.
9: போட்ட புது சேலை உடுத்தி
10: ஸ்காபரோவில்
11: அகரம் சில்க்
10: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்
11: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ் அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்
10: ஃபேஷன் ஜுவல்லரிஸ் விதவிதமான தெரிவுகளில்
11: அகரம் சில்க் மார்னிங் சைட் அண்ட் 401
10: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ யூனிட் சி ஸ்காபரோ
11: அகரம் பட்டுக்களின் சிகரம்
12: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7

0: music.
1: On your favorite station, 102.7.
0: It's East FM.
2: Chirichirichirithu vaya vendum. Thirasthirikya vaidirade.
3: அண்ணா நான் என்ன
4: இங்கதான் மூளையில யூஸ் பண்ண
3: சொல்றேன். சொல்லுங்க.
4: இப்ப நம்ம கிட்ட ரெண்டு பிஸ்கட் பாக்கெட் இருக்கு. அண்ணன் உள்ள போய் துணி எடுக்கிற வரைக்கும் இதுல ஒரு பாக்கெட் எடுத்து ஒன்னா வீசலாம். துணி எடுத்து முடிச்ச உடனே இன்னொரு பாக்கெட் எடுத்து ஒன்னா போடணும்.
3: நீங்க துணி எடுத்துட்டீங்க எனக்கு எப்படி தெரியும்?
4: எல்லாம் மனக்கணக்குத்தான். நீ ஒரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள அங்க நான் துணி எடுத்துட்டேன்னு அர்த்தம். இன்னொரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள நான் வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். இது டைமிங். அப்புறம் இன்னொன்னு தம்பி, துணியை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்த உடனே இத்தோட நம்ம சங்காத்தத்தை
3: முடிச்சுக்கிறோம்.
4: இதுவும் டைமிங். கிளம்பட்டா? இப்படி தம்பி நல்லா நான் வச்சுக்க. அண்ணன் போகும்போது ஒரு பாக்கெட்டு, வரும்போது ஒரு பாக்கெட்டு.
3: சார்
4: வரட்டா?
3: பத்திரண்ணே
5: அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சேர்த்தா வாங்க போவோம்.
3: பார்த்துப்போ சத்தம் இல்லாம.
5: ரொம்ப கரெக்டியா சத்தம் கேட்குப்பியா?
4: ஆமாண்ணே ஆமாண்ணே.
5: ஓவர் இருட்டா இருக்க.
6: வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சி எல்லாம் தெரிஞ்சிடாது.
5: என்ன இவ்வளவு விஷயத்த சொல்றீங்களே, யாருன்னு நீங்க?
6: உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான்.
5: திருடனா? ஏண்டா உன்னைய திருடன் சொல்லலாம, என்னைய வேற திருடுங்கிற? நான் யோக்கியன்டா.
6: யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிருவோம்.
5: அட நாதாரி பயல, இவ்வளவு நேரம் களவணி பேச அவகாசமா வச்சிருந்தா.
4: தம்பி
5: என்ன
7: கேட்டுக்கொண்டிருப்பது?
8: ஈஸ்ட் எஃப்எம்
7: 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்துள்ள கனேடிய பிரதமர் மாக்கானி அங்கு உயர்மட்ட சந்திப்புகளை நிகழ்த்தியுள்ளார். 26 ஆண்டுகளின் பின்னர் கனடாவின் பிரதமர் ஒருவர் சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் மனித உரிமை நிலவரங்கள் சார்ந்த முரண்பாடுகளால் கனடாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவுகள் 2018 ஆண்டு முதல் முடக்கங்களை எதிர்கொண்டிருந்தன. எனினும் பிரதமர் மாக்கானி தலைமையிலான கனடிய அரசில் இருநாட்டு உறவுகளும் மேம்பட்டுள்ளன. தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் பின்னர் முதன்முறையாக முதலமைச்சர் விஜய் நாளை கரூர் செல்ல உள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலைகளையும் அவர் வழங்க உள்ளார். முதலமைச்சரின் கரூர் பயணத்தை தடுக்க வேண்டுமென திமுக தாக்கல் செய்த மனுவினை நிராகரித்த உச்சநீதிமன்றம் திமுகவின் நோக்கங்களையும் கடுமையாக கண்டித்திருந்தது. இந்நிலையில் கரூர் சம்பவத்தின் சாட்சிகளாக உள்ள பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மீது முதலமைச்சரின் பயணம் செல்வாக்கு செலுத்தாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சிபிஐயிடம் திமுக வலியுறுத்தியுள்ளது. மறுபுறத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்குவது, தவைக்காவின் பிரச்சாரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி சலுகை வழங்குவதை போன்றுள்ளதாக விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவளித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சித்துள்ளது. இலங்கையின் வடக்கு கிழக்கில் முப்படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிலங்களை விடுவிக்க முடியாதென அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் நிலங்களை இராணுவத்தினர் அபகரிக்கவில்லை என்றும் பாதுகாப்புக்காக காணிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் அது கூறியுள்ளது. பலாடியில் அதி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளுள்ள 1661 ஏக்கர் காணிகளை விடுவிக்க முடியாது என்றும் மக்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

நேரம் 3:37 இஸ்டெஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செலசி பர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் சேல் இந்த வாரத்துக்கு மாத்திரம் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. செலசி பர்னிச்சர் ஒரு பர்னிச்சர் ஃபேக்டரியாகவும் இருக்கின்றதால் மிடில் மேன் மார்க்அப் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் பிரைஸில் வாங்கலாம், ஆயிரக்கணக்கில் சேமிக்கலாம். அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மெட்ரஸஸ் $100 தொடக்கம், பிரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரெக்லைனர் இரண்டையும் $1,500 வாங்கினால் மேட்சிங் ரெக்லைனர் சேர் $100 மட்டுமே. இந்த வாரம் மாத்திரமே இந்த சலுகை. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 ஃபார்மசி அவென்யூ, ஸ்காப்ரோ, 416-731-7044. நாங்கள் மீளவும் லட்சங்கந்தசாமி தருகின்ற பிக்கரிங் வீடுகளையும் விற்பனை பெற்று அறிந்து கொள்ளப் போகின்றோம். பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $659,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சுமிகந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் இல்லாத ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $659,000 பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். அதுவனையில் பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட $711,000 இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லட்சுமிகந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $899,000, டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $983,000. 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் இருக்கிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கிறது. பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை $659,000, பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை $711,000, HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $899,000, டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $983,000. 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் வழங்கப்படுகிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லட்சுமிகந்தசாமி, 416-888-8044. 416-888-8044.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவ் உடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
3: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி,
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: 2nd ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
1: அசத்தலான டிசைன் நகைகளை 1-year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7

0: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ. தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல்.
1: உலகத்திலே வேறு யாராவது இப்படி சிந்தித்திருப்பார்களா என்று எண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு கருத்தை சொன்ன வரி. நீங்கள் கூட போகிற போக்கிலாவது இதை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்ன வரி? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது அந்த வரி. கணியன் பூங்குன்றன் என்கின்ற பூங்குன்றனார் என்று மரியாதையாக சொல்லுவோம். அவர் சங்க இலக்கியத்திலே பதித்து வைத்திருக்கக்கூடிய முத்துக்கள் இந்த வரிகள். யாதும் ஊர், உலகத்திலே எந்த இடத்துக்கு நீ போனாலும் அது உன்னுடைய ஊராக எடுத்துக்கொள். உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நம்முடைய உறவினர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதை சில பேர் கேளீர் என்று இழுத்து சொல்வார்கள், கேளுங்கள் என்று சொல்வதை போல. அப்படி அல்ல, கேளீர் என்றால் உறவு என்று பொருள். இந்த உலகத்திலே இந்த நாடு எனக்கு பிடிக்கும், இந்த நாடு எனக்கு பிடிக்காது, இதுதான் என்னுடைய நாடு அதனால் இது உயர்ந்தது, அது உன்னுடைய நாடு அதை பிடிக்காது என்கிற சிந்தனையெல்லாம் தாண்டி, இவர்கள்தான் எனக்கு பிடிக்கும், இவர்களை பிடிக்காது, இந்த மனிதர்கள் எனக்கு என்னுடைய வெறுப்புக்கு உட்பட்டவர்கள் என்கிற சிந்தனையெல்லாம் இல்லாமல், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சங்க இலக்கியத்திலேயே சொன்ன இனம் தமிழ் இனம். இந்த இனத்தினுடைய பெருமை என்ன என்றால், வெறும் மொழி அல்ல, நான் நினைத்து பார்ப்பது உண்டு. ஏன் தமிழ் இலக்கியத்தை பெருமையாக பேசுகிறோம் என்றால், அந்த இலக்கியம் என்பது ஒரு பதிவு, வரலாற்று பதிவு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி சிந்தித்தார்கள் என்றெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு இலக்கியம்தான் பெற்றுத்தருகிறது. இப்போ நீங்கள் நினச்சி பார்க்கலாம், வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க, அம்மா அப்பாவை பெற்றவர்கள் இருக்கிறார்கள், தாத்தா பாட்டி என்று சொல்கிறோமே அவர்கள் இருக்கிறார்கள். தாத்தா பாட்டி வீட்டில் இருந்து அவர்கள் நமக்கு அறிவுரை சொல்லுவதை போல ஒரு சூழல் அமைந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த அறிவுரைகள் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியும் பெருமையும் தருமோ, அப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய தாத்தாவும் பாட்டியும் சொன்னவைதான் தமிழ் இலக்கியம். அதை படித்தால், அதை கேட்டால் நம்முடைய வாழ்க்கையை நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும். அதுதான் தமிழினுடைய சிறப்பு.
0: தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல்,
2: தமிழன்
0: என்று சொல்.
3: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7
2: ஈஸ்ட் எஃப்எம்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 4:01. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சி உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளின் 1வது காலிறுதிப் போட்டி ஆரம்பித்திருக்கின்றது. இந்த போட்டி தொடர்பிலான விவரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளப் போகின்றோம். குறிப்பாக பிரான்ஸ் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் 60% இருப்பதாக முற்கூட்டிய எதிர்வுக்கூறர்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணி நாளைய தினம் ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் அணிகளுக்கு இடையில்

ங்களால் அதிகரிக்க இருக்கின்றது. வெளியில் 23 டிகிரி செல்சியஸ் 30 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மாலை வேளையில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகளவில் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றன. அதேவேளையில் இந்த மழைக்கான வாய்ப்புகள் நள்ளிரவை தாண்டிய நேரங்கள் வரையிலுமாவது இருக்கக்கூடும், தூறலாகவேனும் நீடிக்கக்கூடும். நாளை வெயில் மற்றும் மூகில் கலந்து காணப்படும். 26 டிகிரி செல்சியஸ் நாளை அதிகூடிய வெப்பநிலை. அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை நீங்கள் இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். அதுவரையில் ஈஸ்ட் எஃப்எம் .ca-க்கு செல்வதனூடாக அங்கு நீங்கள் இலவசமாக இலகுவான முறையில் எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்யலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca-யிலும் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம். 4:03 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

8 நிமிடம் திசையங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 முதலாவது குவார்டர் ஃபைனல் ஆரம்பித்திருக்கிறது. 7 நிமிடங்களை கடந்து பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகள் விளையாடிக் கொண்டிருக்கின்றன. எந்த விதமான கோல்களும் பெறப்படவில்லை. நாங்கள் மீளவும் லட்சங்கந்த சாமி தருகின்ற பிக்கரிங் வீடுகளின் விற்பனை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளலாம். பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சுமிகந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் இல்லாத ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாயிலிருந்து பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதுவணையில் பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 7,11,000 டாலர்களாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகிறது. லட்சுமிகந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது. செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கிறது. வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்க விரும்பினால் உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த HST ரிபேட்டினை பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கே வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லட்சுமிகந்தசாமி 416-888-8044. பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 6,59,000 டாலர்கள். பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 7,11,000 டாலர்கள். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் வழங்கப்படுகிறது. வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லட்சுமிகந்தசாமி 416-888-8044.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. August 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். August 14, 15, 16 மோனிசேரன் பின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
2: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
3: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
4: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388.
6: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
7: நேரம் 4:18 ஈஸ்ட் எஃப்எம்இல் திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போஸ்டன் ஸ்டேடியத்தில் இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 18 நிமிடங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த போட்டியில் இந்த அணிகளும் இதுவரை கோல்களை பெறவில்லை.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4:24 திசையங்கும் கிழக்கொலித்துக் கொண்டிருக்கிறது. பிரான்சுக்கும் மொரோக்கோக்கும் இடையிலான காலிறுதிப் போட்டி 23 நிமிடங்களை கடந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த அணிகளும் இதுவரையில் எந்த கோல்களையும் பெறவில்லை. நாங்கள் இந்த நாளில் பெஸ்ட் மொபைல்ஸ் தருகின்ற தகவல்களையும் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள போன்றோம்.
1: அலைபேசி விடுமுறை காலத்தை முன்னிட்டு தங்களுடைய புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கின்ற வெகேஷன் டூரிசம் பேக்கேஜ் பிளான்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் இந்த விடுமுறை காலத்தில் நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற பொழுது கனடாவில் நீங்கள் எவ்வாறு ஒரு உங்களுடைய பேக்கேஜை நீங்கள் பாவிப்பீங்களோ அது போலவே நீங்கள் வெளிநாடுகளில் சென்று பாவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இப்பொழுது இந்த கோடை கால விடுமுறை முன்னிட்டு அலைபேசி அரசன் பேஸ்மாவில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 120 நாடுகளுக்கு மேல் எந்தவித மேலதிக கட்டணமின்றி உங்கள் மொபைல் போனை நீங்கள் கனடாவில் பாவிப்பது போல் நீங்கள் செல்கின்ற வெளிநாடுகள் பார்க்க முடியும். எந்தவித மேல கட்டணம் இல்லாமல் நீங்கள் பாவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இந்த விடுமுறை காலத்தில் வழங்குகின்றார்கள் பெஸ்ட் மொபைல் நிறுவனம். குறிப்பாக இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் நாடுகள், அது போலவே யுஎஸ்ஏ, மெக்சிகோ, கியூபா உட்பட அனைத்து கரேபியன் நாடுகளும், இது போலவே ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக யுகே, ஜெர்மனி, சுவிஸ், பிரான்ஸ் உட்பட அனைத்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் நீங்கள் பாவிக்க முடியும். இது போலவே துபாய், அபுதாபி, கட்டார் என்று சொல்லி ஏனைய உட்பட அனைத்து அரபு நாடுகளுக்கும் நீங்கள் செல்கின்ற பொழுது நீங்கள் எந்தவித மேலதிக கட்டணம் இல்லாமல் நீங்கள் பேக்கேஜை பாவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இப்பொழுது வெகேஷன் டூரிசம் பேக்கேஜாக பெஸ்ட் மொபைல் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். கோடை கால விடுமுறையில் நீங்கள் மேலதிக கட்டணம் இல்லாமல் உங்களுடைய வெகேஷனை மிக மகிழ்ச்சியாக கொண்டாட ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள நேரடி அழைக்கலாம் மார்க் மினிஸ்ட்ரீஸ் ஆரஞ்ச் பில்லிங்கில் பெஸ்ட் மொபைல் 416-319-8000 நீங்க அழைக்கலாம். அதுவரை நீங்கள் குறிப்பாக இலங்கை செல்வதாக இருந்தால் இலங்கைக்கான டயலாக்ஸ் கார்டை கூட இங்கிருந்து பெற்று இங்கிருந்து அதுக்கான ஆக்டிவேஷன் வழங்குறாங்க. இதை தாண்டி நீங்கள் உங்களுடைய ஹோம் இன்டர்நெட் சேவைக்கு நீங்கள் மேலதிகமான அதிக பணம் செலுத்திக் கொண்டிருந்தால் இப்பொழுது பெல்லின் ஊடான ஹோம் இன்டர்நெட் சேவை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மாதாந்தம் $45 வந்து உங்களுக்கான சேவையை பெற்றுக்கொள்ளலாம். நோ கனெக்ஷன் ஃபீ, நோ கான்ட்ராக்ட். பெல்லின் ஃபைபர் இன்டர்நெட் ஊடாக இந்த சேவைகள் வழங்கப்படுகிறது. இந்த இது பற்றிய கூட விவரத்தை நேரடியாக அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ள 416-319-8000 அழைக்க முடியும். அதுபோல புதிய பிராண்ட் நியூ போன்களா இருக்கட்டும் அல்லது தரமான பேக்கேஜுகள் இப்பொழுது ஏராளமான பேக்கேஜுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிறந்த விலையில என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் நினைப்படுத்துகிறோம், இது ஒரு வெகேஷன் காலம். ஆகவே வெகேஷன் டூரிசம் பேக்கேஜாக 120 நாடுகளுக்கு மேல் எந்தவித மேலதிய கட்டணமின்றி உங்கள் மொபைல் பிளானை நீங்கள் கனடாவில் பாவிப்பது போல் நீங்கள் செல்கின்ற வெளிநாடில் இருந்து நீங்கள் பாவிக்க முடியும். அங்கிருந்தும் கனடாவுக்கு நீங்கள் எந்தவித கட்டணம் இல்லாமல் நீங்கள் செல்கின்ற நாட்டிலிருந்து கால் பண்ண முடியும் என்பதும் நினைப்படுத்துகிறோம். ஆகவே நாங்கள் சொன்ன நாடுகளுக்கு ஏராளமான ஐரோப்பிய நாடுகள் இருக்கலாம், இலங்கை, இந்தியா, மலேசியா அப்படின்னு சொல்லி எந்தெந்த நாடுகளை செல்ல அங்கிருந்து நீங்க பாவிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அலைபேசி மார்சன் பேஸ் மொபைல். ஆகவே நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ள நேரடியாக வரலாம் மார்க் மினிஸ்ட்ரீஸ் ஆரஞ்ச் பில்லிங்கில் பெஸ்ட் மொபைல் நிறுவனம் அமைந்திருக்கிறது. மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள 416-319-8000.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஹோமுஸ் நீரிணையை கடக்கும் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்தும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை மற்றும் நியாயமற்றவை என கனேடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் குற்றம் சாட்டியுள்ளார். சவுதி அரேபியாவில் அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சருடனான சந்திப்பின் பின்னர் கருத்துக்களை வெளியிட்ட அவர், ஈரானால் பாதிக்கப்படும் வளைகுடா நாடுகளுக்கு கனடா துணை நிற்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கட்டார் மற்றும் குவைத் ஆகிய நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய அரசை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம் தீட்டிய வழக்குடன் சிங்கப்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரும் தொடர்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்கள் செலவில் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசிய குற்றச்சாட்டில் திமுக பிரமுகர்கள் 9 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரை போலீசார் தேடி வந்தனர். தலைமறைவாக இருந்த அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் தினமும் போலீசில் முன்னிலையாகவும் உத்தரவிட்டிருந்தது. அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களை தடுப்பு காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் தாவைக்க அரசை கவிழ்க்கும் நோக்கிலான குதிரை வீர வழக்கின் விசாரணைகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளில் தம்மை கைது செய்வதை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனு மீதான மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் 23 தேதி வரை மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிற்போட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியவர்களை தமக்கு தெரியாதென கோட்டாபய ராஜபக்ஷ நாடகமாடுவதாக நீதிமன்றில் தெரிவித்துள்ள அரச தரப்பு அவரது மனுவினை தள்ளுபடி செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: உங்கள் கார் வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம். 6479826476 6479826476.
1: அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் பிரான்ஸ்
0: மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான காலிறுதிப் போட்டி போஸ்டன் ஸ்டேடியத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதலாவது காலிறுதிப் போட்டியாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 33 நிமிடங்களை கடந்திருக்கிற நிலையில் இதுவரையில் எந்த அணியும் கோல்களை பெறவில்லை. 4:34 இது திசையெங்கும் கிழக்கு.

நேரம் 4:39 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். லட்சுமிகந்தசாமி தருகின்ற பிக்கரிங் வீடுகளை அமைப்பினை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளலாம். பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சுமிகந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாயிலிருந்து பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதேவேளையில் பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 7,11,000 ரூபாயாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லட்சுமிகந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 ரூபாய்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 ரூபாய்கள். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 இந்த வீடுகள் க்ளோசிங் கொண்டு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். 10-foot சிலிகான் ஆப்ஷனும் வழங்கப்படுகின்றது. மெயின் ஃப்ளோரில் ஹார்ட்வுட் ஃப்ளோரிங், ஓக்ஸ்ட்ரியா கேஸ் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றன. நீங்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இல்லத்தினை ஒரு டபுள் கராஜுடன் கூடிய விசாலமான இல்லத்துக்கு மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த HST ரிபேட்டினை பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கே வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லட்சுமிகந்தசாமி 416-888-8044. பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 6,59,000 டாலர்கள். பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 7,11,000 டாலர்கள். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் வழங்கப்படுகிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லட்சுமிகந்தசாமி 416-888-8044.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4:47 பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டி ஹாஃப் டைமுக்கு முன்னதாக 5 இலதுக்கு நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது. 46 கடந்து இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த அணிகளும் இதுவரையில் கோல்களை பெறவில்லை. முதலாவது காலிறுதி போட்டியாக இந்த போட்டி போஸ்டன் ஸ்டேடியத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செலசி பர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் சேல் இந்த வாரத்துக்கு மாத்திரம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. செலசி பர்னிச்சர் ஒரு பர்னிச்சர் ஃபேக்டரியாகவும் இருப்பதால் மிடில் மேன் மார்க்அப் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் பிரைஸில் வாங்கலாம், ஆயிரக்கணக்கில் சேமிக்கலாம். அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸஸ் $100 தொடக்கம், பிரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரெக்ளைனர் இரண்டையும் $1,500 வாங்கினால் மேட்சிங் ரெக்ளைனர் சேர் $100 மாத்திரமே. இந்த வாரம் மாத்திரமே இந்த சலுகை. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 Pharmacy Avenue, Scarborough, 416-731-7044. East FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பெஸ்ட் மொபைல்ஸ் தருகின்ற தகவல்களை மீண்டும் அறிந்து கொள்ளலாம்.
1: அலைபேசி விடுமுறை காலத்தை முன்னிட்டு புதிதாக ஆரம்பப்படுத்திருக்கின்ற வெக்கேஷன் டூரிசம் பேக்கேஜை இப்பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் எந்தெந்த நாடுகள், அதாவது 120 மேல் நீங்கள் மேலதிக கட்டணமின்றி உங்கள் மொபைல் போனை நீங்கள் கனடாவில் பாவிப்பது போல் நீங்கள் செல்கிற நாடுகளிலிருந்து பாவிக்க முடியும். அதுபோலவே நீங்கள் அங்கிருந்தும் இங்கே கனடாவுக்கும் நீங்கள் அன்லிமிட்டாக கால் பண்ண முடியும். எந்தவித மேலதிக கட்டணம் இல்லாமல் தங்குதடையின்றி நீங்கள் பாவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இப்பொழுது பெஸ்மோவில் விடுமுறை காலத்தை முன்னிட்டு வெக்கேஷன் டூரிசம் பேக்கேஜை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் நாடுகள், இது போலவே USA, மெக்சிகோ, கியூபா உட்பட அனைத்து கரேபியன் நாடுகள், அதுபோலவே UK, ஜெர்மனி, சுவிஸ், பிரான்ஸ் உட்பட அனைத்து ஐரோப்பிய நாடுகள், இது போலவே துபாய், அபுதாபி, கட்டார் உட்பட அனைத்து அரபு நாடுகள் சொல்லி உலகின் எந்த பாகத்துக்கு சென்றாலும் நீங்கள் இலகுவாக தங்குதடையின்றி மேலதிக கட்டணங்கள் இன்றி நீங்கள் செல்லுகின்ற நாடுகளில் நீங்கள் லோக்கல் கால் செய்யணும். அதுபோல அங்கிருந்தும் நீங்கள் இங்கே கனடாவுக்கும் அன்லிமிட்டாக கதைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இப்பொழுது வெக்கேஷன் டூரிசம் பேக்கேஜாக அறிமுகப்படுத்தி தந்து கொண்டிருக்கிறார்கள். அலைபேசி பெஸ்மொபைல் அழைக்கின்ற பொழுது இது பற்றிய முழுமையான விவரங்களை பிறந்து அறிந்து கொள்ளலாம். 416-319-8000 நீங்க அழைக்கலாம். அதுபோல இப்பொழுது தரமான பேக்கேஜுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு நீங்கள் பேக்கேஜில் பெற்றுக்கொள்ளலாம். துல்லியமான நெட்வொர்க் கூட வழங்கப்படுகின்ற சேவையால் நீங்கள் கனடாவில் அங்கிருந்து பேசக்கூடிய பேக்கேஜ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோலவே நீங்கள் குறிப்பாக பெல்லின் ஊடான கோம் இன்டர்நெட் சேவை, அதாவது நீங்கள் மேலதிகமான அதிகூடிய கட்டணங்கள் செலுத்திக் கொண்டிருந்தால் இப்பொழுது பெல்லின் ஹோம் இன்டர்நெட் சேவையை வழங்கி மாதாந்தம் $45 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நோ கனெக்ஷன் ஃபீ, நோ கான்ட்ராக்ட். பெல்லின் ஃபைபர் இன்டர்நெட் சேவையை நீங்கள் இப்பொழுது மாதாந்தம் $45 பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெஸ்மொபைல் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல இலங்கை பயணமாக இருந்தால் இலங்கைக்கான ஸ்ரீலங்கா சிம் கார்டு, டயலாக் சிம் கார்டை கூட இங்கிருந்து பெற்று இங்கிருந்து அதுக்கான ஆக்டிவேஷனையும் கூட வழங்குகின்றார்கள் பெஸ்மொபைல் நிறுவனம். நேரடியாக வர மா கம்யூனிஸ்ட்ரீஸ் ஒரேஞ்ச் பில்லிங்கில் அமைந்திருக்கிறது. 416-319-8000 நீங்கள் அழைக்கலாம். மீண்டும் நினைப்படுத்துவோம், கோடை காலத்தை முன்னிட்டு இப்பொழுது விடுமுறை காலத்தை முன்னிட்டு புதிதாக அறிமுகப்படுத்திருக்கின்ற வெக்கேஷன் டூரிசம் பேக்கேஜ் நீங்கள் பேக்கேஜுகளை பெற்றுக்கொள்ளலாம். 120 மேல் நீங்கள் எந்தவித மேலதிக கட்டணமின்றி உங்கள் மொபைல் போலை நீங்கள் கனடாவில் பாவிப்பது போல் நீங்கள் செல்லுகின்ற நாடுகளிலிருந்து பாவிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள். அதுபோலவே நீங்கள் செல்லுகின்ற நாடுகளிலிருந்து கனடாவுக்கும் நீங்கள் கால் பண்ண முடியும். 120 மேல் இதை பாவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இப்பொழுது பெஸ்மொபைல் நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. நேரடியாக வர மா கம்யூனிஸ்ட்ரீஸ் ஒரேஞ்ச் பில்லிங்கில் அமைந்திருக்கிறது. 416-319-8000
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4:50 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஃபீஃபா உலகக்கிண்ட போட்டிகள் 2026 முதலாவது குவார்டர் ஃபைனல் போட்டியாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக பிரான்ஸ் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் 59% இருப்பதாக இந்த முன்கூட்டிய எதிர்வு கூறுகள் தெரிவிக்கின்றன. ஹாஃப் டைமுக்கு முன்னதாக 5 இலதிக நேரம் வழங்கப்பட்டு 50 கடந்து இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரான்சோ மொரோக்கோவோ எந்த விதமான கோல்களையும் இதுவரையில் பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இத்தோடு இன்றைய திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்மின் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். 416-554-4040 ஊடாக அழைத்து நீங்களும் உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்கலாம். மீளவும் நாளைய தினம் கூட 3 மணியிலிருந்து 5 வரை நீங்கள் திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9, 6-4-7-2-9-3-5-8-9-9.
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்க.
3: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
4: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
2: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ, 6479804779, Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.

0: நேரம் 5:01 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூலை மாதம் 9 வியாழக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்வது இஸ்டெஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்கள் இன்றையினாலும் கூட 7 வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் திரவியல் பாடல்களை கேட்கலாம்.
1: 4165544 0 4 0 4 0 4 0 4 0.
0: இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்ற முதலாவது நேயரோடு நாங்கள் பேசுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க இமானுவேல்?
1: நல்ல சுகமா இருக்கோம். இமானுவேல், என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: பாட்டு உங்களை வருது இமானுவேல். உங்களோட பேசும் போதுதான் வெயில் வேற வருது
2: பாருங்களேன்.
0: உங்க ஏரியால வராது, எங்க ஏரியால வருது. சரி சரி, பாட்டு வருது, எல்லாரும் கேட்போம். நன்றி அரையிறுதிக்குள்ள முதலாவதாக நுழைய இருக்கின்ற அணி எது என்பதை தீர்மானிக்கின்ற போட்டி போஸ்டனில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. போஸ்டன் ஸ்டேடியத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஹாஃப் டைமில் இருக்கிறது. பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ விளையாடிக் கொண்டிருக்கின்றன. எந்த அணிகளும் எந்த கோல்களையும் பெறவில்லை. பிரான்சின் ஆதிக்கம் உயர்வாக இருப்பதை முன்கூட்டி

0: நேரம் 5:07 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா, இருவருக்கும் அப்படி இருக்கிறியா?
0: நல்ல சுமார் இருக்கின்றோம். செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுமார் உற்சாகமா இருக்கிறோம்.
1: என்ன பாட்டு கேட்க போறீங்க செல்வகுமார்?
2: இதய முரளி படத்திலிருந்து கட்ட வாக் என்ற அந்த பாட்டு.
0: சரி சரி, உங்களை படிக்கிற காலத்துல நீங்களும் ஒரு இதய முரளியா தான் தெரிஞ்சுக்கலாம் கேள்விப்பட்ட உண்மையாது. இருக்கலாம், அப்படி போல இருக்கு. இப்ப வாயத்துலதான் நாம இருப்போமான்னு தெரியாது, அதனால

0: இருக்கும்
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 5% அதிகரிக்க இருக்கின்றது. நாங்கள் மீளவும் லட்சங்கந்தசாமி தருகின்ற பிக்கரிங் வீடுகளின் விற்பனை பற்றிய விவரங்களை பாடலுக்கு முன்னதாக அறிந்து கொள்ளலாம். பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சங்கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாயிலிருந்து பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதேவேளையில் பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 7,11,000 ரூபாயாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லட்சங்கந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044 அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 ரூபாய்கள், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 ரூபாய்கள். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கிறது, வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். 10-foot ceiling option வழங்கப்படுகின்றது. உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கே வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லட்சங்கந்தசாமி 416-888-8044 பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 6,59,000 டாலர்கள். பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 7,11,000 டாலர்கள். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் வழங்கப்படுகிறது, வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லட்சங்கந்தசாமி 416-888-8044.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்று தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆடிக்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
5: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் 102.7.
4: 5:18 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள்.
1: அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம் ருசி லாவண்யா, ஈஸ்ட் எஃப்எம் உடுப்பட்டி ராஜா.
1: எப்படி இருக்கிறீங்க உடுப்பட்டியூர் ராஜா?
6: ஓஹோ, இந்த புள்ளியல்ட்ட குறிக்கோள் என்னண்டா, தங்களுக்கு லீவா நீ எந்த வேலைக்கு போறீங்க? தங்களோட ஒரு கிழமை ரெண்டு
1: கிழமை நியாயமான கோரிக்கை தானே ராஜா?
6: வயிற்று பாட்டையும் பாக்கல
1: அதானே. சரி,
6: வீட்டை இருந்து டிவி
1: நீங்களும் நியாயமா தான் கலக்கிறீங்க.
6: வீட்டை டிவி பார்த்துடம் போக முடியாது, போனா செலவு அடுத்தது மங்கள் மருந்து சொல்றான்.
1: அது வேலையை நீ பாட்டிட்டு போனா பெருமானம் போய் செலவு மாத்திரமே பாத்தீங்களா?
6: ஆமா ஆமா. ஆகவே டிவியோட உங்களோட நிகழ்வையும் கட்டு வந்து பந்தடியும் பார்த்து வந்து மகிழ்ச்சியா
1: இருந்தாலும் என்ன பாட்டு கேட்கலாம் உடுப்பிடியூர் ராஜா?
6: இந்த பாடல் எனக்கு காலமே இடத்துல கேட்டுனான், கல்யாண 100 ஆண்டு வாழ்க்கை
1: பாட்டு வருது, எல்லாரும் கேட்போம். நன்றி, இணைந்து கொண்டமைக்கு
4: நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி. காலிறுதிப் போட்டி, முதலாவது காலிறுதிப் போட்டி பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையில் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 55 நிமிடங்களை கடந்து காலிறுதி போட்டிகளில் இந்த ஹாஃப் டைம் முடிந்து 55 நிமிடங்களை மொத்தமாக கடந்து போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எந்த அணிகளும் இதுவரையில் எந்த கோல்களையும் பெறவில்லை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
4: 4165544040 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 5:24, பிரான்ஸ் ஒரு கோலினை 60வது நிமிடத்தில் பெற்றிருக்கின்றது. நட்சத்திர வீரர் எம்பாப்பே இந்த கோலினை 60வது நிமிடத்தில் பெற்றிருக்கின்றார். 60 நிமிடங்களை கடந்து இந்த போட்டி இடம்பெற்றிருக்கின்ற சூழலில் மொரோக்கோவை 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஒரு மைக் ஸ்டாண்டா நீங்க செயல்படுங்க
1: நன்றி. 4165 4 0 4 0 4 0 4 0
0: நாங்கள் மிளவும் பெஸ்ட் மொபைல்ஸ் தருகின்ற தகவல்களை பாடலுக்கு முன்னதாக அறிந்து கொள்ளலாம்.
3: அலைபேசிகள் அரசன் பெஸ்ட் மொபைல் விடுமுறை காலத்தை முன்னிட்டு புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கின்ற வெக்கேஷன் டூரிசம் பேக்கேஜ் பிளான்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பாக ஒரு வெக்கேஷனுக்கு செல்கின்ற பொழுது மேலதிக எந்தவித கட்டணமும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃப்ரீயாக நீங்கள் கால் பண்ணி கதைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் வழங்கிக் கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் செல்கின்ற நாட்டுக்கான லோக்கல் காலாக இருக்கலாம், அல்லது நீங்கள் செல்கின்ற நாட்டிலிருந்து கனடா நோக்கி நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீயாக கால் பண்ணக்கூடிய அன்லிமிட்டடாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெக்கேஷன் டூரிசம் பேக்கேஜாக 120 நாட்களுக்கு மேல் எந்தவித மேலதிக கட்டணங்களும் உங்கள் மொபைல் பிளானை கனடாவில் நீங்கள் எவ்வாறு பாவிக்கிறீர்களோ அதே போலவே நீங்கள் செல்கிற நாடுகளிலிருந்து பாவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கார்கள். ஆகவே மேலதிக கட்டணங்கள் இல்லாமல் இந்த பேக்கேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் நாடுகள், அதுபோலவே யூஎஸ்ஏ, மெக்சிகோ, கியூபா உட்பட அனைத்து கரேபியன் நாடுகள், இதுபோலவே யூகே, ஜெர்மனி, சுவிஸ், பிரான்ஸ் உட்பட அனைத்து ஐரோப்பிய நாடுகளும், இதுபோலவே துபாய், அபுதாபி, கட்டார் உட்பட அனைத்து அரபு நாடுகள் என்று சொல்லி உலகின் எந்த பாகத்துக்கு சென்றாலும் 120 நாடுகளுக்கு மேல் நீங்கள் எந்தவித மேலதிக கட்டணங்களும் இல்லாமல் நீங்கள் உரையாடக்கூடிய லோக்கல் கோல், அந்த செல்லுகின்ற நாடுக்கான லோக்கல் கோல், அதுபோலவே அந்த செல்லுகின்ற நாட்டிலிருந்து நீங்க கனடாக்கும் நீங்கள் அன்லிமிட்டடாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெகேஷன் டூரிசம் பேக்கேஜாக இந்த விடுமுறை காலத்தை முன்னிட்டு பேஸ் மொபைல் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றிய விவரங்களை நேரடியாக அழைத்து பெற்றுக் கொள்ளலாம். 416-319-8000 அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய இல்ல அதாவது கோவிட் நேரத்துக்கு நீங்கள் அதிகூடிய கட்டணங்களை செலுத்திக் கொண்டிருந்தால் கவலை விடுங்கள். இப்பொழுது பெல்லின் ஊடான அமைந்திருக்கிறது 416-319-8000 416-319-8000.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பிரான்ஸ் மேலும் ஒரு கோலினை 66வது நிமிடத்திலும் பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலிறுதிப் போட்டி 68 நிமிடங்களை கடந்திருக்கின்றது. 2-0 என்கின்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது.
1: Supra Mortgage Financial Solutions Residential Commercial Kana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit Nay Petrukolvadil Siramangalai Sandikkirgala No Problem Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal Bad Credit Consult Proposal Bankruptcy Ullavargalum Petrukollamudiyum Ungal Loan Processing Nay Udanukudan Email Udaga Update Seyyapadum Supra Mortgage Financial Solution Nason 1585 Markham Road Unit 406
2: 4156906 9085656 East FM Tamil Seidigal
3: சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்துள்ள கனேடிய பிரதமர் மார்கானி அங்கு உயர்மட்ட சந்திப்புகளை நிகழ்த்தியுள்ளார். 26 ஆண்டுகளின் பின்னர் கனடாவின் பிரதமர் ஒருவர் சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் மனித உரிமை நிலவரங்கள் சார்ந்த முரண்பாடுகளால் கனடாவுக்கு சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவுகள் 2018 முதல் முடக்கங்களை எதிர்கொண்டிருந்தன. எனினும் பிரதமர் மார்கானி தலைமையிலான கனேடிய அரசில் இருநாட்டு உறவுகளும் மேம்பட்டுள்ளன.
0: தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் பின்னர் முதன்முறையாக முதலமைச்சர் விஜய் நாளை கரூர் செல்லவுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலைகளையும் அவர் வழங்கவுள்ளார். முதலமைச்சரின் கரூர் பயணத்தை தடுக்க வேண்டும் என திமுக தாக்கல் செய்த மனுவினை நிராகரித்த உச்சநீதிமன்றம் திமுகவின் நோக்கங்களையும் கடுமையாக கண்டித்திருந்தது. இந்நிலையில் கரூர் சம்பவத்தின் சாட்சிகளாக உள்ள பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மீது முதலமைச்சரின் பயணம் செல்வாக்கு செலுத்தாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிபிஐயிடம் திமுக வலியுறுத்தியுள்ளது. மறுபுறத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்குவது தவேகவின் பிரச்சாரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி சலுகை வழங்குவதை போன்றுள்ளதாக விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவளித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சித்துள்ளது.
3: இலங்கையின் வடக்கு கிழக்கில் முப்படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிலங்களை விடுவிக்க முடியாதென அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் நிலங்களை ராணுவத்தினர் அபகரிக்கவில்லை என்றும் பாதுகாப்புக்காக அக்காணிகளை பயன்படுத்துவதாகவும் அது கூறியுள்ளது. பலாலியில் அதிஉயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள 1661 ஏக்கர் காணிகளை விடுவிக்க முடியாது என்றும் மக்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca

0: நேரம் 5:39 மிஸ்டர் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிரான்ஸ் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான காலிறுதிப் போட்டியில் 2-0 என்கின்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. 75 கடந்து போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: கோஃபி டபுள் டபுளில் இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள். வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா, நான் நாதன், எப்படி இருக்கிறீங்கள்?
0: வணக்கம் வணக்கம் நாதன், நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: மிகவும் நல்லா இருக்கும் அண்ணா. எங்க போயிருந்தீங்க அண்ணா இவ்வளவு நாளும்?
0: தலைமறைவா இருந்தாங்க.
2: ஐயோ, அண்ணி அண்ணி பிடிச்சு போய்விட்டா நீங்கள் இல்லாமல், பாடல்கள் இல்லாமல்.
0: அதுக்கு அண்ணி அண்ணன் யோசிக்கணும், நானும் யோசிக்கணும். எப்படி பிடிச்ச பண்ணீங்களா யாருக்கிட்ட? சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க நாதன்? ரெண்டாயி பாடல்களை கேட்க முடியும்.
1: 4165544
0: பாடலுக்கு முன்னதாக நாங்கள் லட்சுமந்த சாமி தருகின்ற பிக்கரிங் வீடுகளின் விற்பனை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளலாம். பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சுமந்த சாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாயிலிருந்து பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதுவேளையில் பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 7,11,000 டாலர்களாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லட்சுமந்த சாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044 அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கிற நீங்கள் 8-8-8-8-0-4-4 புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 6,59,000 டாலர்கள். பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 7,11,000 டாலர்கள். HST வேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் வழங்கப்படுகிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லட்சுமந்த சாமி, 416-888-8044. 416-888-8044.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1370 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ் ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம். திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
3: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஓல்ட் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன் 4-3-7-8-6-0-7-0-0-2.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.
7: நேரம் 5:52 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 2-0 என்கின்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. அரையிறுதிக்குள் முதலாவது அணியாக நுழைவதற்குரிய வாய்ப்பு பிரான்சுக்கு பிரகாசமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது.
8: கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள் வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
9: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
7: நல்லா சுகமா இருக்கின்றோம். யார் பேசுறீங்க?
9: நன்றி.
7: பாடுங்களுக்காண்டி வெயிட் பண்ணுறேன் கேட்கலாம். நன்றி இணைந்தோம்.
9: நன்றி.
8: வணக்கம்.
7: நீங்களும் கோஃபி டபுள் டபுள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
8: 416-565-4440. 416-565-4440.

0: பாட்டு
1: புதிதாக ஆரம்பப்படுத்தியாக எந்தவித கட்டணங்களும் மேலதிக கட்டணங்களும் இன்றி நீங்கள் அன்லிமிட்டடாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இந்த கோடை கால விடுமுறையை முன்னிட்டு தங்களுடைய வெகேஷன் டூரிசம் பேக்கேஜாக பெஸ்ட் மொபைல் வன நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்காங்க. 120 நாடுகளுக்கு மேல் எந்தவித மேலதிக கட்டணங்களும் இன்றி உங்கள் மொபைல் பிளான், அதாவது கனடாவில் பாவிப்பது போலவே வெளிநாடுகள் சென்று பாவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பெஸ்ட் மொபைல் நிறுவனம். இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், அதுபோலவே யூஎஸ்ஏ, மெக்சிகோ, கியூபா உட்பட அனைத்து கரேபியன் நாடுகள், யூகே, ஜெர்மனி, சுவிஸ், பிரான்ஸ் உட்பட அனைத்து ஐரோப்பிய நாடுகள், துபாய், அபுதாபி, கட்டார் உட்பட அனைத்து அரபு நாடுகள் என்று சொல்லி உலகில் 120 நாடுகளுக்கு நீங்கள் செல்கின்ற பொழுது நீங்கள் எந்தவித மேலதிக கட்டணங்களும் இல்லாமல் கனடாவில் நீங்கள் ஒரு செல்போன் பேக்கேஜை நீங்கள் பாவிப்பது போல் நீங்கள் செல்கின்ற நாடுகளில் அங்கத்துக்குரிய லோக்கல் கோலை செய்ய முடியும். அதுபோலவே அங்கிருந்தும் கனடாவுக்கு நீங்கள் லோக்கலாக பேச முடியும். இது வந்து இப்பொழுது வெக்கேஷன் டூரிசம் பேக்கேஜாக இந்த விடுமுறை காலத்தை முன்னிட்டு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பெஸ்ட் மொபைல் நிறுவனம். நேரடி அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள 416-319-8000.

நேரம் 6:02 பிரான்சுக்கும் மொரோக்கோவுக்கும் இடையில் இடம்பெற்ற முதலாவது காலிறுதிப் போட்டியில் 2-0 என்கின்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றிருக்கின்றது. முதலாவது அணியாக பிரான்ஸ் காலிறுதிக்குள் நுழைந்திருக்கின்றது. அதேவேளையில் நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற போட்டி ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் அணிகளுக்கு இடையில் நாளை 3:00 இடம்பெற இருக்கின்ற போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணியோடு அரையிறுதியில் இவ்வாறு பிரான்ஸ் மோத இருக்கின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் FM 102.7 கோபி டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: சரி,
2: பாடங்களை கண்டு வருது கேட்க போறோம். ராஜ், மலை மாலை ரெண்டு மீன் சொல்லுது. நன்றி. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 5% அதிகரிக்க இருக்கின்றது.
0: செலசி பர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸில் இந்த வாரத்துக்கு மாத்திரம் நீடிக்கப்பட்டுள்ளது. செலசி பர்னிச்சர் ஒரு பர்னிச்சர் ஃபேக்டரியாகவும் இருப்பதால் மிடில் மேன் மார்க்அப் இல்லாமல் ஃபேக்டரி டைரக்ட் விலையில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆயிரக்கணக்கிலும் சேமிக்கலாம். அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸஸ் $100 தொடக்கம். பிரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரிக்ளைனர் இரண்டையும் $1,500 வாங்கினால் மேட்சிங் ரிக்ளைனர் சேர் வந்து $100 மட்டுமே. இந்த வாரம் மட்டுமே இந்த சலுகை. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ ஸ்கார்ப்ரோ, 416-731-7044.
2: பாடலுக்கு முன்னதாக லட்சங்கந்த சாமி தருகின்ற தகவல்களை மீளம் அறிந்து கொள்ளலாம். பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $659,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சங்கந்த சாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $659,000 பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதுவணையில் பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட $711,000 இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லட்சங்கந்த சாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888

8044 4168888044. அதே வேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 899,000 டாலர்கள், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 983,000 டாலர்கள். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 ஆம் ஆண்டில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கிறது. அதே வேளையில் லோட் சைஸினை பொறுத்தவரையில் கூட 30, 36, 38, 45 feet டிசைன் லோட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 10 foot சிலிங்கான ஆப்ஷனும் வழங்கப்படுகின்றது. மெயின் ஃபுளோரில் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், ஓக்ஸ்ட்ரியா கேஸ் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றன. நீங்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இல்லத்தினை ஒரு டபுள் கிராஜுடன் கூடிய விசாலமான இல்லத்துக்கு மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த HS ரிபேட்டினை பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கே வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லட்சங்கந்தசாமி 416-888-8044. பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 659,000 டாலர்கள். பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 711,000 டாலர்கள். HS ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 899,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 983,000 டாலர்கள். 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் வழங்கப்படுகிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லட்சங்கந்தசாமி 416-888-8044 416-888-8044.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-5088-9552.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal. Ingu mattume Dr. Pavithra Nandeshwarar survey valangugirar. 416-299-1020.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
6: Master Productions மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV Tour in Toronto. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner East FM 102.7.
7: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் East FM 102.7.
8: நேரம் 6:19 இருக்கிறது. கோபி டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
9: வணக்கம். வணக்கம்
10: வணக்கம்.
9: யார் கதைக்கிறீங்க?
10: புஷ்பா கதைக்கிறேன்.
8: எப்படி இருக்கிறீங்க புஷ்பா?
10: நல்லா சும்மா இருக்கேன்.
8: சொல்லுங்க, என்ன செய்யணும் இருக்கீங்க? ஈவினிங்
10: ஈவினிங் வேலை
8: வேலை நடந்துட்டு இருக்கா? வேலையா இல்ல வீட்டு வேலையா?
10: வேலையில
8: வீட்டு வேலை. ஆ சரி சரி சரி.
9: என்ன பாட்டு கேட்க போறோம்?
10: மலையும் காட்டும் நதியும்
8: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோபி டபுள் 7 மணி வரை உங்களை சந்திக்க இருக்கின்றது.

0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: அமுதமலை பொழியும் நிலாவிலே என்ற பாடலை விரும்பி கேட்கிறேன்.
2: உங்களோட ஏரியா மட்டும் ஸ்பெஷலா பெய்யுது?
1: வேலை முடிஞ்சு போய்கொண்டிருக்கோம், பெய்யுதா? அப்படி ஒரு பாட்டை கேட்போம் வந்துட்டு.
2: வேலை முடிஞ்சு பெய்யறபடியா இது அமுதமலையா இருக்குது. சரி சரி சரி, பாட்டு வருது கேட்கலாம். நன்றி இணைந்து வேண்டும் மைக்கி.
1: ஓகே, நன்றி இருவருக்கும். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: பாடலுக்கு முன்னதாக நாங்கள் பெஸ்ட் மொபைல்ஸ் தருகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம்.
3: அலைபேசிகள் வழங்குகின்ற விடுமுறை காலத்தை முன்னிட்டு புதிதாக ஆரம்பப்படுத்தியிருக்கின்ற வெக்கேஷன் டூரிசம் பேக்கேஜ் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் ஒரு வெக்கேஷன் செல்லுகின்ற பொழுது நீங்கள் செல்லுகின்ற நாளில் நீங்கள் இலகுவான முறையிலே நீங்கள் உரையாடக்கூடிய பேக்கேஜாக இந்த பேக்கேஜ் மேலதிக கட்டணங்கள் இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருகின்றார்கள். அதை தாண்டி நீங்கள் அங்கிருந்தும் இங்கே நேரடியாக கனடாவுக்கும் கூட நீங்கள் அன்லிமிட்டடாக உரையாடக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள். குறிப்பாக இது 120 நாடுகளுக்கு மேல் எந்தவித மேலதிக கட்டணமின்றி உங்கள் மொபைல் பிளான் வந்து நீங்கள் கனடாவில் எவ்வாறு பாவிக்கிறீங்களோ அது போலவே செல்லுகின்ற, அதாவது வெக்கேஷன் செல்லுகின்ற நாடுகளில் நீங்கள் பாவிக்கக்கூடிய முடியும். ஆகவே எந்தவித மேலதிக கட்டணங்களும் இல்லை என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். குறிப்பாக இது இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், அதுபோலவே யூஎஸ்ஏ, மெக்சிகோ, கியூபா உட்பட அனைத்து கரீபியன் நாடுகள், அதுபோலவே யூகே, ஜெர்மனி, சுவிஸ், பிரான்ஸ் உட்பட அனைத்து ஐரோப்பிய நாடுகள், இதுபோலவே துபாய், அபுதாபி, கட்டார் உட்பட அனைத்து அரபு நாடுகளிலும் நீங்கள் செல்லுகின்ற பொழுது நீங்கள் இவ்வாறு பேசலாம். 120 நாடுகளுக்கு மேல் நீங்கள் மேலதிக கட்டணங்கள் இல்லாமல் ஒரு கட்டணத்தோடய நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்பை தான் இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறார்கள் பெஸ்ட் மொபைல் நிறுவனம். இந்த வெக்கேஷன் டூரிசம் பேக்கேஜ் பற்றி நீங்கள் நேரடியாக மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளணும், நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 416-319-8000 416-319-8000 நேரடியாக விஜயம் செய்ய மார்க்கமன் எஸ்டேட்ஸ் ஒரேஞ்ச் பில்டிங்கில் அமைந்திருக்கிறது பெஸ்ட் மொபைல் நிறுவனம். இதேபோல நீங்கள் இலங்கை பயணமாக இருந்தால் இலங்கைக்கான ஸ்ரீலங்காவின் டயலாக் சிம் கார்டை இங்கிருந்து பெற்று இங்கிருந்தும் அதுக்கான ஆக்டிவேஷன் வழங்குகிறார்கள். இதேபோல உங்களுடைய ஹோம் இன்டர்நெட் சேவைக்கு நீங்கள் கூடுதலான பணம் செலுத்திக் கொண்டிருந்தால் இப்பொழுது பெஸ்ட் மொபைல் நிறுவனம் பெல்லின் ஹோம் இன்டர்நெட் சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாதாந்தம் $45 இருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். நோ கனெக்ஷன் ஃபீ, நோ கண்ட்ராக்ட். இது வந்து பெல்லின் 5G இன்டர்நெட் சேவையை தான் இப்பொழுது பெஸ்ட் மொபைலும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். $45 இருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை நிறுவனம் அதுபோல 120 நாடுகளுக்கு மேல் மேலதிக கட்டணங்கள் இல்லாமல் பேசக்கூடிய வாய்ப்பை தான் இப்பொழுது வெக்கேஷன் டூரிசம் பேக்கேஜ் தருகின்றார்கள். 416-319-8000.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஹோமோஸ் நீரிணையை கடக்கும் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்தும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை மற்றும் நியாயமானவை மற்றவை என கனேடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் குற்றம் சாட்டியுள்ளார். சவுதி அரேபியாவில் அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சருடனான சந்திப்பின் பின்னர் கருத்துக்களை வெளியிட்ட அவர், ஈரானால் பாதிக்கப்படும் வளைகுடா நாடுகளுக்கு கனடா துணை நிற்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கட்டார் மற்றும் குவைத் ஆகிய நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது.
3: தமிழ்நாட்டில் புதிய அரசை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம் திட்டிய வழக்குடன் சிங்கப்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரும் தொடர்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்கள் செலவில் தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசிய குற்றச்சாட்டில் திமுக உறுப்பினர்கள் 9 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரை போலீசார் தேடி வந்தனர். தலைமறைவாக இருந்த அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் தினமும் போலீசில் முன்னிலையாகவும் உத்தரவிட்டிருந்தது. அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களை தடுப்பு காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் தாவே காரசை கவிழ்க்கும் நோக்கிலான குதிரை பேர வழக்கின் விசாரணைகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர்.
2: இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளில் தம்மை கைது செய்வதை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனு மீதான மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் 23ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிற்போட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியவர்களை தமக்கு தெரியாதென கோட்டபாய ராஜபக்ஷ நாடகமாடுவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ள அரசு தரப்பு அவரது மனுவினை தள்ளுபடி செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: நேரம் 6:35 ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் லாவண்யா, ரிஷி இருவருக்கும் நான் கவுரஞ்சனி அழைக்கிறேன். நல்ல மாதிரி
3: நல்ல சுமார் இருக்கின்றோம் ஸ்கார்போ ரஞ்சினி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லமா இருக்கு.
3: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
2: நன்றி.
3: மீண்டும் பேசலாம். பாடலுக்கு முன்னதாக நாங்கள் லக்ஷங்கந்த சாமி தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ள போகின்றோம். பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லக்ஷங்கந்த சாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாயிலிருந்து பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதேவேளையில் பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 7,11,000 டாலர்களாக இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லக்ஷங்கந்த சாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். 10-foot வாழ்ந்து கொண்டிருக்கிற இல்லத்தினை ஒரு டபுள் கிராஜுடன் கூடிய விசாலமான இல்லத்துக்கு மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த HST பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கே வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லக்ஷங்கந்த சாமி 416-888-8044. பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப பண்பு விலை 659,000 டாலர்கள். பேக்காட்டுடன் கூடிய டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்பி விலை 711,000 டாலர்கள். எச்எஸ் ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்பி விலை 899,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்பி விலை 983,000 டாலர்கள். 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. செப்ரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் வழங்கப்படுகிறது. வோ கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லக்ஷங்கந்த சாமி 416-888-8044 416-888-8044

0: நாங்கள்
1: பெஸ்ட் மொபைல்ஸ் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: விடுமுறை காலத்தை முன்னிட்டு புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கின்ற குறிப்பாக நீங்கள் வெளிநாடுகளுக்கு வெக்கேஷன் செல்கின்ற போது அந்தந்த நாடுகளில் மேலதிய கட்டணங்கள் இல்லாமல் நீங்கள் இலகுவாக ஃப்ரீயாக நீங்கள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த பேக்கேஜ் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக 120 நாடுகளுக்கு மேல் நீங்கள் கட்டணங்களின்றி, அதாவது கனடாவில் மொபைல் போனை பாவிப்பது போல் அதே கட்டணங்களோடு நீங்கள் அங்கே பாவிக்கக்கூடிய வாய்ப்பை தான் இப்பொழுது வழங்குகின்றார்கள் வெக்கேஷன் டூரிசம் பேக்கேஜ். ஆகவே இதில் குறிப்பாக யூஎஸ்ஏ, மெக்சிகோ, கியூபா உட்பட அனைத்து கரீபியன் நாடுகள், அது போலவே இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் நாடுகள், அது போலவே யூகே, ஜெர்மனி, சுவிஸ், பிரான்ஸ் உட்பட அனைத்து ஐரோப்பிய நாடுகளும், துபாய், அபுதாபி, கட்டார் உட்பட அனைத்து அரபு நாடுகள் என்று சொல்லி 120 நாடுகளுக்கு மேல் நீங்கள் செல்கின்ற பொழுது அந்தந்த நாட்டில் நீங்கள் லோக்கல் காலிங்கை நீங்கள் ஒரே கட்டணத்தோடு நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள். அது போலவே நீங்கள் செல்லுகின்ற நாட்டிலிருந்து இங்கே கனடாக்கும் நீங்கள் பேச முடியும் அன்லிமிட்டடாக என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வெக்கேஷன் டூரிசம் பேக்கேஜ் பற்றி நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளணும் சொன்னால் நேரடியாக அழைக்கின்ற பொழுது நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-319-8000 416-319-8000 அழைக்கலாம். பெஸ்ட் மொபைல் மா கம்யூனிஸ்டிஸ் ஆரஞ்ச் பில்லிங்கில் அமைந்திருக்கிறது. இதுபோல நீங்கள் குறிப்பாக இலங்கைக்கு பயணமாக இருந்தால் இலங்கைக்கான ஸ்ரீலங்காவின் டயலாக் சிங்காரை இங்கிருந்து பற்றி இங்கிருந்தும் அதுக்கான அக்யூவேஷனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுபோல நீங்கள் உங்களுடைய ஹோம் இன்டர்நெட் சேவைக்கு கூடுதலான பணங்களை செலுத்திக் கொண்டிருந்தால் இப்பொழுது பெல்லின் ஹோம் இன்டர்நெட் சேவையை பெஸ்ட் மொபைல் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். $45 இருந்து நீங்கள் பெல்லின் 5 இன்டர்நெட் சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நோ கனெக்ஷன் வி நோ கண்ட்ராக்ட். இது பெல்லின் ஊடாக வழங்கப்படுகிற சேவை என்பது குறிப்பிடத்தக்கது. $45 இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை குறிப்பாக இங்கே ஏராளமான பேக்கேஜுகள், குறிப்பாக ஏராளமான டேட்டாக்களோடு பேக்கேஜுகள் இருக்கின்றன. மிக மிக குறைந்த கட்டணத்தோடு தரமான பேக்கேஜுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெஸ்ட் மொபைல் நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கார்கள். துல்லியமான நெட்ஒர்க் கூட இந்த பேக்கேஜில் வழங்கப்படுவதனால் நீங்கள் கனடாவில் எங்கு சென்றாலும் தெளிவாக தங்கு தடையின்றி உரையாட முடியும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். பெல்லின் இன்டர்நெட் சேவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பெஸ்ட் மொபைல் நிறுவனம் மா கம்யூனிஸ்டிஸ் ஆரஞ்ச் பில்லிங்கில் அமைந்திருக்கிறது. 416-319-8000 நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். நினைவுபடுத்துகிறோம், பெஸ்ட் மொபைல் நிறுவனம் விடுமுறை காலத்தை முன்னிட்டு புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கின்ற வெக்கேஷன் டூரிசம் பேக்கேஜ், குறிப்பாக 120 நாடுகளுக்கு மேல் எந்தவித மேலதிக கட்டணங்கள் இல்லாமல் ஒரே கட்டணத்தோடு நீங்கள் உரையாட முடியும். செல்கின்ற நாடுகளிலிருந்து நீங்கள் கனடா நோக்கியும் நீங்கள் இங்கே உரையாட முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இது பற்றிய விவரங்களை கூட நேரடியாக அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது விடுமுறை காலத்தை முன்னிட்டு தான் இந்த வெக்கேஷன் டூரிசம் பேக்கேஜை பெஸ்ட் மொபைல் நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக விஜயம் செய்ய மா கம்யூனிஸ்டிஸ் ஆரஞ்ச் பில்லிங்கில் பெஸ்ட் மொபைல் நிறுவனம் அமைந்திருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு 416-319-8000 416-319-8000.

0: 6:47 கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: நாங்கள் லட்சுமணசாமி தருகிற பிக்கரிங் வீடுகளின் விற்பனை பற்றி மீளவும் அறிந்து கொள்ளலாம். பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சுமணசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாயிலிருந்து பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதேவேளையில் பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 7,11,000 ரூபாயாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லட்சுமணசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 ரூபாய். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 ரூபாய். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். 10-foot வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இல்லத்தினை ஒரு டபுள் கிராஜுடன் கூடிய விசாலமான இல்லத்துக்கு மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கு வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லட்சுமணசாமி 416-888-8044. பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 6,59,000 டாலர்கள். பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 7,11,000 டாலர்கள். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறு அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் வழங்கப்படுகிறது, வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லட்சுமணசாமி 416-888-8044. நேரம் 6:50 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிகழ்த்தோடு இன்றைய கோஃபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
0: மீண்டும் நாளைய தினம் மாலை 5:00 to 7:00 வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தொடர்ந்து நம்ம ஒரு நீங்க தொகுத்து வழங்க நிபாஜினி மற்றும் சுரேகா விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
0: லாவண்யா,
1: ருஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18-19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேரன் பிஞ்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17-18-19 மார்னிங் சேரன் பிஞ்சில் ஆடி விழா 2026
2: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
3: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆடிற்கான புதிய வரவு ஆடிகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். ஜூலை 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
1: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
7: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
7: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
8: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
9: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
8: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
10: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.

0: காலையில இருந்து வேலை, வேலை முடிஞ்சா வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லைங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினே கேட்டு பாருங்க.
3: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி ரிஷி, நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் சுரேகா.
5: மாலை வணக்கம் நிவாஜினி. எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
4: அதே சுகத்தோடு நாங்களும் 2 மணித்தியாலங்கள் நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகிறோம். நேரம் சரியாக 7:01, ஜூலை 9 நிகழ்ச்சியோடு தான் நீங்களும் இன்று இணைந்திருக்க போகிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-4122 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்னும் மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். வெளியே கால்நிலையை அப்படியே எட்டி பார்த்தோம் என்று சொன்னால், அப்படியே பார்த்தீங்கன்னா சுரேகா, மழையும் வெயிலும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கு. என்னடா இந்த சம்மரில் இவ்வளோ வெயிலாக இருக்கே, இவ்வளோ சூடாக இருக்கேன்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த குளிராக இருங்க இந்த மாதிரி மழை வந்துச்சுது.
5: இல்லை, வெயில் அடிக்கும் போது குளிர் வேணும் அப்படின்னு மனசு தோணும், அதே நேரம் மழை பெய்யும் போது வெயில் வேணும் அப்படின்னு இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது இவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் வெளியில்.
4: அதான் மழையாக வெயிலானு எங்களுக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கு, ஏன்னா ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து கொண்டிருக்குது. தற்போதைய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், சூழ்நிலை 32 உணரப்பட்டுக்கொண்டிருக்கிறது.
5: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 5% அதிகரிக்க இருக்கின்றது.
4: தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் நீங்களும். இன்றும் வளமை போலவே தங்க தமிழ் வார்த்தை, அதை தொடர்ந்து நல்லதா நாலு விஷயம், அதை தொடர்ந்து செய்தி மற்றும் முதன்மை 3 பகுதி 3வது மணித்தியால் தொடரப்போகிறது. 2வது மணித்தியாலத்தில் கலகலப்பு 3 போர்ட் நிகழ்ச்சி இன்றும் நேர்களோடு சந்திக்கும் நேரமாக இருக்க போகிறது 8 மணிக்கு. அதை தொடர்ந்து செய்திகள், அதையும் தொடர்ந்து கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். எனவே 2 மணித்தியாலங்கள் நல்ல நல்ல பாடல்கள், ஏராளமான விஷயங்கள் என்று சொல்லி அனைத்து உங்களுக்காக வரப்போகிறது. இணைந்திருங்கள் எஸ்எஃப்எம் வானொலியில். இது நம்ம ஊர் ஈவினிங்.

7:06 மிஸ்டர் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவின் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பொழுதில் நாங்களும் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றும் ஒரு அழகிய தமிழ் சொல், பழைய தமிழ் சொல் ஒன்று, வயா என்ற சொல் தான் எடுத்து வந்திருக்கின்றோம். வயா என்றால் தீவிர விருப்பம், பேராசை என்ற பொருள்படும். குறிப்பாக இது வந்து தொல்காப்பியம், குறுந்தொகை மற்றும் அகநானூறு போன்ற பழமையான நூல்களில் பாவிக்கப்பட்ட ஒரு சொல்லாக இருக்கிறது. அதுவும் சங்ககால சொற்களில் மிகவும் அரியதும் இன்று வழக்கில் இல்லாதமான ஒரு சொல் தான் இந்த வயா என்ற சொல்லாக இருக்கிறது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்ணின் உணவு விருப்பத்தை, அதாவது ஃபுட் கிரேவிங்ஸ், பிரெக்னன்சி கிரேவிங்ஸ் என்று சொல்வாங்க இல்லையா, அந்த உணவு விருப்பத்தை குறிக்க தனிச்சொல்லாக இருந்த ஒரு சொல்லாக இருக்கிறது. இப்படி ஒரு சொல் பழந்தமிழின் செழுமையை எடுத்துக்காட்டும் சொல்லாகவும் இருக்கிறது. எனவே இன்று தங்கத்தமிழ் வார்த்தையில் எடுத்து வந்த அந்த அழகிய சொல் வயா என்பதாகும். 7:07 மிஸ்டர் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஃபீஃபாவில் கிண்ண போட்டியில் இன்று குவார்டர் ஃபைனல்ஸ் இன் முதலாவது போட்டியாக பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ விளையாடிய போட்டி இடம்பெற்றது. அதில் பிரான்ஸ் 2-0 என்ற ஸ்கோர் அடிப்படையில் 2 கோல்களை பெற்று செமிஃபைனல்ஸுக்கு முன்னேறி இருக்கிறது. நாளைய தினமும் ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியத்துக்கு இடையிலான போட்டி நாளை மாலை 3 மணிக்கு இடம்பெற இருக்கிறது. எனவே நாளைய தினம் போட்டியிலும் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று நாங்களும் பார்க்க போகிறோம். ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் SFM 102.7.

0: உங்களுக்கான
1: புத்தம்புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் இணை 659,000 ரூபாய் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சுமி கந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் இணை 659,000 ரூபாயிலிருந்து பிக்கோரிங்கில் நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். அதுபடியில் பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 7,11,000 ரூபாயாக இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லட்சுமி கந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 ரூபாய்கள், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 ரூபாய்கள். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கிறது, வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 ஆண்டில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்க அதேவேளையில் லோட் சைஸினை பொறுத்தவரையில் கூட 30, 36, 38, 45 ஃபீட் டிசைன் லோட்களை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். 10-foot சீலிங் ஆப்ஷனும் வழங்கப்படுகின்றது. மெயின் ஃபுளோரில் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், ஓக் ஸ்டேர்கேஸ் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றன. நீங்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இல்லத்தினை ஒரு டபுள் கராஜுடன் கூடிய விசாலமான இல்லத்துக்கு மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த HST ரிபேட்டினை பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கே வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லட்சுமி கந்தசாமி 416-888-8044. பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 6,59,000 டாலர்கள். பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 7,11,000 டாலர்கள். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் வழங்கப்படுகிறது, வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லட்சுமி கந்தசாமி 416-888-8044.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 6475221775, 6472217275. KM Business .ca.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாக செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் Home Comfort, Markham Street, Sandipil, Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட், மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில், 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131. அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200.
7: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 7:28 இஸ்தஃபம் வானலையில் நம்ம உரிவு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: நல்லதாய் நாலு விஷயம் பகுதிக்குள்ள நாங்களும் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எடுத்து வந்த நல்லதாய் நாலு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வாய்ப்புகள் எப்போதும் கதவை தட்டாது, சில நேரங்களில் நீயே அந்த கதவை திறக்க வேண்டும்.
0: அப்படியா? எந்த கதவை திறக்க வேண்டும்?
1: வாய்ப்பு அப்படின்ற கதவை.
0: ஆடடா, வெற்றிக்காக சரியான நேரம் அல்லது சரியான வாய்ப்பை மட்டும் காத்திருந்தால் வந்து பல சந்தர்ப்பங்களில் அது நழுவி போகலாம். துணிந்து நீங்களே அந்த முதல் அடியை எடுப்பவர்களாக இருக்கணும். அதுவும் புதிய வாய்ப்புகளை வந்து உருவாக்க வேண்டும். வாழ்க்கையில் பல கதவுகள் திறக்கப்படுவதில்லை, அவற்றை திறப்பது உங்களுடைய முயற்சியில் தான் இருக்கிறது என்று சொல்லிதான் நாங்களும் அந்த வாய்ப்பு அமையாது, நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும்
1: என்று சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது நிவாஜினி. அந்த கடவுள் வந்து நேரா வரமாட்டார், சிலர் அந்த ரூபங்கள்ல தான் வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தானே. அந்த மாதிரி வாய்ப்பு வந்து நேரடியா வராது, நாம முயற்சி எடுத்தாதான் அது வாய்ப்பா வந்து மாறும்.
0: இப்படி எல்லாம் தத்துவம் பேசு. நீங்க நல்லதா நாலு விஷயத்துல நான் நினைச்சேன், இரண்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வரீங்க, இன்னும் ரெண்டுக்கு எங்க போக போறீங்கன்னு யோசிச்சுட்டு
1: இருந்தேன். நாலு விதி நல்ல.
0: எனவே நாங்களும் இப்படி நிறைய நல்லதா நாலு விஷயம் பகுதியில் நாங்களும் முனைத்துக் கொள்வோம். இன்றும் அதே போலதான் வாய்ப்பை நீங்கள் தேடி செல்ல வேண்டும், நீங்களே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தான் நாங்கள் இன்று எடுத்து வந்திருந்தோம். 7:29 மிஸ் எஃப்எம் மாலையோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
2: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் EastFM 102.7 EastFM தமிழ் செய்திகள்.

0: சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்துள்ள கனடிய பிரதமர் மாக்கானி அங்கு உயர்மட்ட சந்திப்புகளை நிகழ்த்தியுள்ளார். 26 ஆண்டுகளின் பின்னர் கனடாவின் பிரதமர் ஒருவர் சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் மனித உரிமை நிலவரங்கள் சார்ந்த முரண்பாடுகளால் கனடாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவுகள் 2018 ஆண்டு முதல் முடக்கங்களை எதிர்கொண்டிருந்தன. எனினும் பிரதமர் மாக்கானி தலைமையிலான கனடிய அரசில் இருநாட்டு உறவுகளும் மேம்பட்டுள்ளன.
1: தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் பின்னர் முதன்முறையாக முதலமைச்சர் விஜய் நாளை கரூர் செல்லவுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலைகளையும் அவர் வழங்கவுள்ளார். முதலமைச்சரின் கரூர் பயணத்தை தடுக்க வேண்டுமென திமுக தாக்கல் செய்த மனுவினை நிராகரித்த உச்சநீதிமன்றம் திமுகவின் நோக்கங்களையும் கடுமையாக கண்டித்திருந்தது. இந்நிலையில் கரூர் சம்பவத்தின் சாட்சிகளாக உள்ள பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மீது முதலமைச்சரின் பயணம் செல்வாக்கு செலுத்தாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சிபிஐயிடம் திமுக வலியுறுத்தியுள்ளது. மறுபுறத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்குவது தாவேகாவின் பிரச்சாரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி சலுகை வழங்குவதை போன்று உள்ளதாக விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவளித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சித்துள்ளது.
0: இலங்கையின் வடக்கு கிழக்கில் முப்படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிலங்களை விடுவிக்க முடியாதென அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் நிலங்களை ராணுவத்தினர் அபகரிக்கவில்லை என்றும் பாதுகாப்புக்காக அக்காணிகள் பயன்படுத்துவதாகவும் அது கூறியுள்ளது. பலாலியில் அதி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள 1661 ஏக்கர் காணிகளை விடுவிக்க முடியாது என்றும் மக்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307, 647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
5: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடைக்கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: 7:43 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்னை 659,000 ரூபாய்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சுமிகந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்னை 659,000 ரூபாய்களிலிருந்து பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். அதுவரையில் பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 7,11,000 டாலர்களாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லட்சுமிகந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 ஆண்டில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கிற அதேவேளையில் லோட் சைஸினை பொறுத்தவரையில் கூட 30, 36, 38, 45 ஃபீட் டிசைன் லோட்களை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். 10-foot சீலிங் ஆப்ஷனும் வழங்கப்படுகின்றது. மெயின் ஃபுளோரில் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், ஓக் ஸ்டேர்கேஸ் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றன. நீங்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இல்லத்தினை ஒரு டபுள் கராஜுடன் கூடிய விசாலமான இல்லத்துக்கு மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த HST ரிபேட்டினை பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கே வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லட்சுமிகந்தசாமி 416-888-8044. பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 6,59,000 டாலர்கள். பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 7,11,000 டாலர்கள். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் வழங்கப்படுகிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் கிடைக்கப்படுகிறது. அலையுங்கள் லட்சுமிகந்தசாமி 416-888-8044. 416-888-8044.
3: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

0: 7:50 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். நம் ஊர் ஈவினிங் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.
1: முதன்மை 3 பகுதிக்கு தான் வந்திருக்கின்றோம். உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான விஷயங்கள், இந்த ட்ரெண்டிங் நியூஸ் எல்லாம் உங்களுக்காக எடுத்து வரும் இந்த நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் கனடாவை சேர்ந்த அரிஃப் ஜுமான் என்பவர் சர்வதேச போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத ஆயுத கடத்தல் குற்றச்சாட்டுகளில் தேடப்பட்டு வந்த நிலையில் கொலம்பியாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறாராம். இன்டர்போல், கொலம்பியா, கனடா மற்றும் அமெரிக்க அதிகாரிகளின் ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: கனடாவின் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக ஏற்கனவே தண்டனை பெற்றிருந்த இவர் மீது தற்போது மேலும் பல சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாம். இந்த கைது சர்வதேச குற்றங்களை தடுக்க நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை மீண்டும் எடுத்துக்காட்டியுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
1: இன்னொரு விஷயமாக, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்னெடுத்து வரும் குடியேற்ற கட்டுப்பாடுகள் மற்றும் நாடு கடத்தல் நடவடிக்கைகள் கனடாவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்படும் சிலர் கனடாவில் தஞ்சம் கோர முயற்சிக்கலாம் என்பதுடன் இருநாட்டு எல்லை பாதுகாப்பு மற்றும் குடியேற்ற நிர்வாகத்தின் மீதான அழுத்தமும் அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது.
0: இதற்கிடையில் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்தவும் சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தவும் கூட கனடா தொடர்ந்து அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகத்தான் அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கின்றார்களாம்.
1: இன்னொரு விஷயமா பாத்தீங்கன்னா, டொராண்டோவில் உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறைகளில் தொழில் வாய்ப்புகளை அறிமுகப்படுத்தும் வகையில் இவர்களுக்கு செனேகா பாலிடெக்னிக், டொராண்டோ நகரம் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறை இணைந்து 2 ஊதியத்துடன் கூடிய முன்னோடி பயிற்சி திட்டத்தை தொடங்கியிருக்கிறார்களாம்.
0: 40 மாணவர்கள் வந்து பங்கேற்கும் இந்த திட்டத்தை வந்து வெற்றிகரமாக நிறைவு செய்பவர்களுக்கு வந்து செனேகா பாலிடெக்னிக்கின் தொடர்புடைய ஒரு டிப்ளமா படிப்புக்கான கல்வி அங்கீகாரமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: எனவே இந்த
0: மிஸ் பண்ணிடாதீங்க,
1: போலீஸ் தீயணைப்பு துறைகள்ல உங்களுக்கு ஆர்வம் இருந்தா இந்த ப்ரோக்ராம்ல போய் சேருங்க.
0: அதுவும் 40 மாணவர்களுக்கு தானா அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
1: எனவே இதுதான் நாங்கள் இன்று முதன்மை 3 பகுதியில் உங்களோடு உங்களுக்காக எடுத்து வந்திருந்தோம்.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன்,
3: 8 ','////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////
4: யூனிட் 207 பிஞ்ச் வீதியில் மெக்காவனுக்கு மிடில் பீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
6: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
7: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
8: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
9: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
10: அது சரி.
9: உங்களுக்கு ஆடி கார்,
10: என்னது
9: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
10: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் புரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
11: 416-900-4599.
12: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
13: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
14: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே.
13: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி.

0: எட்டு மணி 2 நிமிடம் இஸ்தஃபம் வானிலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். 2வது மனத்தை அழைத்துக்கொண்டிருக்கின்றோம். நம்ம உரிமை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 9 மணி வரைக்கும் நீங்களும் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம். அழகழகான பாடல்கள், அது மட்டும் இல்லாமல் 8 மணி என்று சொல்லும் பொழுது நேர்களை சந்திக்கும் கலகலப்பு 3 போர்ட் நிகழ்ச்சியும் உங்களுக்காக இன்றும் காத்திருக்கின்றது.
1: வெளியில் 23 டிகிரி செல்சியஸ், 30 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
0: டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 5% அதிகரிக்க இருக்கின்றது. தொடர்ந்து நீங்கள் istfm.co ஆகும் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
1: மேலதிகமாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக istfm தமிழ், யூடியூப் ஊடாக istfm 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 416-8241212 istfm 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப கலகலப்பு 3 போர்ட் நிகழ்ச்சி என்று சொல்லும் பொழுது ஒரு கலகலப்பான ஒரு போர்ட் நிகழ்ச்சி. அதுவும் வழக்கமா நாங்க 3 திரைப்படங்கள் இல்லாட்டி திரைப்பட பாடல்களை எடுத்து அதை குழப்பி அந்த குழப்பிய சொற்களை வந்து நாங்க கவிதையாகவும் தருவோம், இல்லாட்டி குழப்பிய சொற்களாகவும் தருவோம். அதுல ஒளிந்திருக்கும் அந்த 3 பாடல்கள் இல்லாட்டி திரைப்படங்கள் என்ன என்பதுதான் எங்களுடைய இந்த கேம் ஷோவாக இருக்கிறது. அதான் ஃபார்மட். ஆனா இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம் என்றா,
1: 3 பாடலை வந்து எடுத்து வந்திருக்கிறோம். அதுவும் குழப்பிய வடிவில் எடுத்து வந்திருக்கிறோம்.
0: சரி, அந்த குழப்பிய சொற்களுக்குள் அடங்கியிருக்கும் ஒளிந்திருக்கும் அந்த 3 பாடல்கள் என்ன என்பதுதான் இன்றைய போட்டியாக இருக்க போகிறது. எனவே அந்த குழப்பிய சொற்களை பார்த்துடலாம்.
1: சுந்தரி ஒரு பூங்காற்று, ஏதோ கண்ணால் என்னை சேதி ஒன்று திரும்புமா.
0: சுந்தரி ஒரு பூங்காற்று, ஏதோ கண்ணால் என்னை சேதி ஒன்று திரும்புமா. இந்த சொற்களுக்குள் அடங்கியிருக்கும் அந்த 3 பாடல்கள் என்னன்னு சொல்லிதான் நாங்களும் கேட்டிருக்கின்றோம். என்ன சுரேகா சிரிச்சு கொண்டே இருக்கிறீங்க?
1: இல்ல, நானே குழம்பி போய் அதை தேடி கொண்டிருக்கிறேன்.
0: என்ன பாடலா இருக்கும்னு தேடி கொண்டிருக்கீங்க. அதே போல நீங்களும் தேடி கண்டுபிடித்தால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: சுந்தரி ஒரு பூங்காற்று, ஏதோ கண்ணால் என்னை சேதி ஒன்று திரும்புமா. இதில் இருக்கும் அந்த 3 பாடல்கள் என்ன? அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.